ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 30 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 4 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணையவழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை கேட்கலாம், ராகம் தன்யாசி.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம், அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் எண் 10. குறள் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்புத்தோல் போர்த்த உடம்பு. பொருள் உயிருடன் இருப்பது என்பதே அன்புடன் இருப்பதுதான். அன்பில்லாதவர் பெறுவது எழும்பை தோளால் போர்த்திய வெற்றுடம்பே ஆகும். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் எண் 10. குறள் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்புத்தோல் போர்த்த உடம்பு. பொருள் உயிருடன் இருப்பது என்பதே அன்புடன் இருப்பதுதான். அன்பில்லாதவர் பெறுவது எலும்பை தோளால் போர்த்திய வெற்றுடம்பே ஆகும். குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி சுற்றுச்சூழல் கல்வி குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சாவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம். நிறைவாக நுட்பம் கற்போம். மொபைலை அன்லாக் செய்ய பயன்படும் ஃபேஸ் ஐடி குறித்து மென்பொருள் பொறியாளர் ஸ்வாதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பிட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் மேஜிக் மெலோடிஸ். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா. பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி விலை நிகழ்ச்சி. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. உலக அல்சைமர் தினத்தை ஒட்டி டாக்டர் மகாதேவன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர்.

ஆறு பத்திற்கு விளக்கேற்றும் வேளை திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதகமலு வடுகுமொழி பாடல்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:30 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய மதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம் பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். அருளிசையின் இன்றைய சிந்தனை: காரணமில்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை. வெறும் காரணத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டே இருந்தால் நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை. எனவே காரணங்களை தவிர்த்து தீர்வுகளை கண்டறிந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களுடன் அருளிசையில் தொடரும் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை. அருளிசையின் அடுத்த சிந்தனை, திறமை என்பது விதையை போன்றது, உழைப்பு என்னும் நீரை ஊற்றினால் மட்டுமே அது வெற்றி என்னும் மரமாக வளரும். தொடர்ந்து கேட்கலாம் அருளிசை.

அருளிசையின் அடுத்த சிந்தனை, மாற்றம் வேண்டுமெனில் முயற்சியை மாற்று அல்லது முயற்சியை கூட்டு, முடிவு தானாக மாறும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.
2: நேர்களே, இன்னைக்கு 7:30 நம்ம தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில
3: பாஸ்லி தான் சூப் ஐட்டம் சாருங்க. சரிங்க, மெயினாக வந்து ஸ்டார் ஹோட்டலுங்களுக்கு தான் போகும். அந்த அளவுக்கு நம்ம எருவு கொட்டி அதை வளர்த்தா அந்த இலை வந்து பெருசாக வந்துச்சுன்னா ஒரு இந்த அந்த பேடுக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி. அது 15 டேஸ்க்கு ஒரு டைம் தான் அந்த கிளைங்க அந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா சைடில், அதை மட்டும் தான் கட் பண்ணுவோம். அது வந்துகிட்டே இருக்கும்.
2: சீன காய்கறிகள் சாகுபடி குறித்து நம்ம நீலகிரி மாவட்டம் எப்பநாடு பகுதியை சேர்ந்த உழவர் ரவி அவர்களோட நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும், விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது ஃபேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் அல்லது ஃபேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசுத் துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும் தாவேக்கு அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவுள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு, அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழி போடும் செயலில் தாவேக்கு அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணை மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 30 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழகை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழை நீர் புகுந்ததால் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காட்சி அம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம், திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளாா்.

0: மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேரம் 6:55

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழல் கல்வி குறித்து தகவல்களை வழங்குகிறார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
2: இந்த சுற்றுச்சூழல் குறித்து, இயற்கை பேரிடர் குறித்து, காலநிலை மாற்றம் குறித்தெல்லாம் நம்ம இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள போறோம் இனி வரும் காலங்கள்ல? இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர்களுக்கு நம்ம என்ன தீர்வா நம்ம வந்து சொல்ல போறோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வி வந்து நம்ம நிறைய எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு சுற்றுச்சூழல் குறித்து, இந்த இயற்கை பேரிடர் குறித்தெல்லாம் வந்து பெரிய ஒரு அக்கறையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அது பாடத்திட்டத்தோடு சேர்ந்து சுற்றுச்சூழலுக்கான ஒரு கல்வியை நம்ம வந்து ரொம்ப அர்ப்பணிப்போட இந்த மாணவர்களுக்கு வந்து கற்பிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். வீடுகள்ல இருந்து நம்ம வந்து இந்த பருவநிலை மாற்றம், இயற்கை பேரிடர் மேலாண்மையில இருந்து வீடுகள்லேருந்தே நம்ம வந்து எடுக்கணும். நம்ம வீடுகளில் சாதாரணமா குப்பைகளை பிரித்து, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு நம்ம பிரிக்கிறதுல இருந்து நம்ம தனிமனித பொறுப்பு தொடங்குது. அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம வந்து மின்சாரத்தை பயன்படுத்துறோம், இயற்கை சார்ந்த ஒரு எரிபொருளை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், பெட்ரோல் டீசலை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், எல்லாத்திலையும் நம்ம வந்து சிக்கனம் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. இந்த தனிமனித நுகர்வு அப்படிங்கறத வச்சுதான் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து கால்குலேட் பண்றாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து ஒரு மின்சாரம் எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதன் பயன்படுத்துறான், இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகள் அதாவது வளர்ந்து வரும் நாடுகள்ல எந்த அளவுக்கு மின்சாரம் வந்து ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துறான், எந்த அளவுக்கு எரிபொருளை பயன்படுத்துறான். சோ இந்த தனி மனித நுகர்வு, இந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய கன்சியூம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனத்துல இருக்க வேண்டியிருக்கு. சோ இது குறித்த பாடத்திட்டங்கள், இது குறித்த வந்து ஒரு கல்வி, இதெல்லாமே வந்து பள்ளிகள்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர்களுக்கு பாடத்திட்டம், வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான கல்வி தான் அதிகமா சொல்லித்தரதே தவிர, சுற்றுச்சூழல், தனி மனித பொறுப்பு, தனி மனித நுகர்வு, மின்சாரம், எரிபொருள், இயற்கை பேரிடர் மேலாண்மை, இதெல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து குறித்த ஒரு தகவல் இருக்கிறதா, அது குறித்த ஒரு பாடத்திட்டத்துல இருக்கானா, எதுவுமே கிடையாது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மைன்னு ஒரு குழுவே இருந்தது ஒவ்வொரு ஊர்களையும், ஒவ்வொரு பஞ்சாயத்திலயும் முன்னெல்லாம் இருந்தது, அது இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. அதே போல சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய மாதங்கள்ல சுற்றுலாவுக்கென்றே தனியாக ஒரு காவலர்கள் எல்லாம் நியமித்திருக்காங்க. அந்த சுற்றுலா பயணிகளை எப்படி நம்ம வந்து நடத்துவது, எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி அவர்களுக்கு வழிகாட்டுவது ஆகிய ஆலோசனைகள் தெரிவிக்கக்கூடிய அந்த சுற்றுலா மேம்பாட்டு குழு இருக்கானாலும் அதுவும் தெரியல. இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கோ இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கோ நம்ம வந்து தெரிவிக்காம வெறுமனே வந்து இயற்கை பேரிடர் நடந்து போச்சு, இங்க வந்து இப்படி தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு, இப்படி வந்து ஒரு ஊரே காணாமல் போச்சு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அது போன்ற நமக்கு நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன எல்லாம் நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வி இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும். தனி மனித சமூக பொறுப்புகள்லாம் என்னங்கிறத நம்ம வந்து மாணவர்களுக்கு தெரிவிக்கணும். அப்புறம் மின்சாரம், எரிபொருள் போன்ற இந்த புதுப்பிக்க விட இயலாத சில அந்த ஆற்றல்களை நம்ம எந்த அளவுக்கு நுகரணும், எப்படி நுகர்வு செய்ய வேண்டும், எவ்வளவு வந்து ஒரு சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பருவநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்ங்கிறது ஏதோ ஒரு பகுதியில் ஏற்படுறது, நமக்கு வந்தா தான் நமக்கு அதனுடைய பாதிப்பு தெரியும் அப்படின்னு இல்லாம, வருமுன் காப்போம் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். ஒரு விஷயம் நடக்க போகுது, அது அங்க நடந்துருச்சு, அடுத்து நம்ம ஊருக்கு நடக்க கூடாது அப்படிங்கிற அந்த உயரிய எண்ணத்துல நிறைய விஷயங்களை நம்ம வந்து செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தினா மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழல், மனித விலங்கு மோதல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அப்படி இல்லாம ரொம்பவும் நம்ம வந்து நமக்கு நடந்தா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நம்ம நீலகிரி போன்ற மலை மாவட்டத்துல ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஏற்படுவதற்கு முன்னாடியே நம்ம வந்து இவ்வளவு வேலைகளை, சுற்றுச்சூழல் கல்வி, இந்த மாதிரியான ஆலோசனைகளை, இந்த விழிப்புணர்வுகளை நம்ம வந்து ஏற்படுத்த தவறிட்டோம்னா கண்டிப்பாக நாம் அந்த இது போன்ற

0: இயற்கை பேரிடர் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பாதிக்கப்படுவோம்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழல் கல்வி குறித்து தகவல்களை வழங்கினார் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர். கண்ணன் அவர்கள்.
2: நிலையத்தில் நேரம் 7 மணி.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: ஒரு மனிதன் வாழக்கூடிய நாட்களில் அவனுக்கு மிக முக்கியமான உறுப்புகளான மொத்தம் 14 வகையான இராஜ உறுப்புகள். ஒரு மனிதனுடைய உடலில் 78-80 வகையான உறுப்புகளை நாம் பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமானது 14 வகையான இராஜ உறுப்புகள். மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் நரம்பு மண்டலங்கள். இந்த நரம்பு மண்டலம், இரத்த மண்டலம், இரத்தம் ஓடக்கூடிய பாதைகளை சரி பண்ணக்கூடியது இரத்த மண்டலம். இப்படி பல வகையான 14 வகையான மண்டலங்கள் நம்முடைய உடலில் இருக்குது. இதில் முக்கியமாக நம்முடைய உடலில் மூளை செயல்படுகிறது. நம்முடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான உறுப்புகளையும் சேர்ந்து நாம் பார்க்கும்போது 14 வகையான இராஜ உறுப்புகளை நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமானது மூளை. இந்த மூளை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. மூளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பெருமூளை, சிறுமூளை. முக்கியமாக இந்த மூளையில் அனைத்து வகையான செல்களும் இருக்கிறது. இது முக்கியமாக ஒரு மனிதன் இயங்குவதற்குரிய ஆற்றலை இந்த மூளை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மூளை ஒரு மனிதனை இயக்குவதாக காணப்படுகிறது. மனிதன் இயங்குவதற்கு மிக முக்கியமான உறுப்பு மூளை என்று கூட நாம் சொல்லலாம். இந்த மூளை செயல்படுகிறது என்று பார்க்கும்போது, ஒரு மனிதன் என்னென்ன வேலை செய்ய வேண்டும், என்ன செயலை செய்ய வேண்டும், என்ன நினைக்க வேண்டும் அப்படின் சொல்லி ஒவ்வொரு செயலிலும் இந்த மூளை வேலை செய்கிறது. இந்த மூளை மாத்திரம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அந்த மனிதன் செயலற்றவன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மூளை ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மனிதன் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த மூளை மாத்திரமே. இதில் சம்பந்தப்பட்டதான மூளை வந்து ஒரு முக்கியமான இராஜ உறுப்பு. 14 வகையான இராஜ உறுப்புகளில் மூளை மிக முக்கியமான உறுப்பு. இந்த மூளையை நாம் சரியாக பராமரிக்காவிடில் பலவிதமான துன்பத்திற்கு நாம் ஆளாவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தேவையில்லாத எல்லா காரியத்தையும் நினைத்து கொண்டே இருக்கும்போது, சிந்தித்து கொண்டே இருக்கும்போது அந்த மூளையை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமான டென்ஷன் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மூளை வந்து ஒரு மனிதன் நிம்மதியாக சமாதானத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த மூளைக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை சேரும் போது தான் இப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு அந்த மென்டல் டார்ச்சர் என்று சொல்லப்படும், அந்த மென்டல் டார்ச்சர் கொடுக்காதபடிக்கு அந்த மூளையை சரியான படியாக நாம் பராமரிக்கணும்னா, முக்கியமாக அந்த மூளை தான் உடலில் உள்ள அனைத்து இராஜ உறுப்புகளையும் சரியாக பராமரித்து வருவது மூளைத்தான். இந்த மூளையவே நம்ம சரியாக பராமரிக்கல அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் ஒரு மனிதன் நிம்மதியை இழந்து விடுகிறான்.
3: நலமுடன் வாழ.
5: இதுவரை உடல் உறுப்புகளின்

0: செயல்பாடுகள் அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
1: தொடர்ந்து காலை கதிர் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்றது, அந்த ஆக்ட் வந்துட்டு 2017 வந்துட்டு அந்த ஆக்ட் வருது. அந்த ஆக்ட் எப்படின்னா, இப்ப தமிழ்ல அதை சொல்லணும்னா மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் 2017. அந்த ஆக்டுக்கு வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி பிளேஸ், இப்ப அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மாதிரி நார்மல் ஒரு இதா பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஒரு அப்நார்மலா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அக்கமடேஷன், ஒரு சென்டர், ஒரு இடம், இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டையும் வந்துட்டு அங்கே பார்க்கலாம். அதுக்குமே வந்துட்டு ஒரு அக்கமடேஷனு, ரீஹாபிலிட்டேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணி தரலாம் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்தும் சில பேர் வந்துட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து சொல்லுவாங்க, இல்லை வேணாம், இனி நம்ம வந்துட்டு இவங்களை வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் வைக்கக்கூடாது, இவங்களை வந்துட்டு ஒன்று வேற எங்கேயாச்சும் அனுப்பிச்சு விட்டுருவோம், இல்லைன்னா இவங்களை வந்துட்டு வேற ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் பண்ணி இவங்களை வந்துட்டு வேண்டான்னு நம்ம ஃபேமிலியை விட்டு ஒதுக்கி விட்டுருலாம், இல்லை நம்ம கம்யூனிட்டியை விட்டு ஒதுக்கி விட்டுருலாம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த செக்ஷன் 19 பிரகாரம் என்னன்னா, தே ஹாவ் த ரைட் டு லிவ், அவங்க வந்துட்டு வாழக்கூடிய முழு உரிமை இருக்கு. ஒரு மென்டலி ப்ராப்ளம் இருந்தாலுமே அவங்க வாழக்கூடிய அத்தனை உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 19. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன், செக்ஷன் 23. அதை பொறுத்த வரைக்கும் ரைட் டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்ட போனாலும் சரி, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்கிட்ட போனாலும் சரி, நமக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குமா? அதாவது அவங்க வந்துட்டு நமக்கு அந்த பேஷண்ட்டுக்கும் நமக்கும் ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 23. ஸோ இதுல வந்துட்டு எதுவுமே இவங்க ஃபேமிலியை வந்துட்டு வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, இவங்களுக்கு வந்துட்டு நம்ம சீக்ரெட் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிருமோ, நம்ம மென்டல் இல்னஸ்ல வந்துட்டு சஃபர் ஆயிருவோம் அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாட் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு டாக்டர்ஸ்டியா இருந்தாலும் சரி, இல்ல ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, இல்ல சைக்காட்டிஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு டாக்டர்ஸ் பிளீஸ் இதை வந்துட்டு கொஞ்சம் சீக்ரெட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் இது இன்னொன்னு என்னன்னா, இப்ப செக்ஷன் 24 என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கு வந்துட்டு நம்ம ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு என்னன்னா, இன்ஃபர்மேஷன் இந்த செக்ஷன் 24 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிலீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ். இப்போ சில விஷயத்துல வந்துட்டு நம்ம வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அதை வந்துட்டு கண்டிப்பா வெளியில வந்துட்டு சொல்லவே கூடாது அப்படின்ற சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அந்த செக்ஷன் 24 சொல்லியிருக்காங்க. இப்போ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டியூட்டிஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், இது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி, இல்ல சென்ட்ரல் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டியூட்டிஸ் வந்துட்டு அலாட் பண்ணிருக்காங்க. இப்போ செக்ஷன் 30 பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் மென்டல் ஹெல்த், அந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஒரு கன்சர்ன்ட் அத்தாரிட்டி வந்துட்டு அந்த செக்ஷன் 31 பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 30 பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிங் அவேர்னஸ், செக்ஷன் 31 பொறுத்த வரைக்கும் appropriate to take measures as regard to human resources அப்படிங்கிறாங்க. 30 என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னா நீங்க லாங் டிப்ரெஷனா இருந்தானா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கன்னா வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் அப்படிதான். அதே மாதிரி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது ஒரு மனுஷனோட அவங்களோட மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இந்த செக்ஷன் 31. அதுதான்
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கவுள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும்போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வழக்கமான மழைப்பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாயப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணியின்போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர் உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 1,23,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக் கோரி அக்டோபர் 20 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ

0: ஆணையம் புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்லவுள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதைத் தொடர்ந்து டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் மசூத் ஃபிஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் டிரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு டிரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசிய திரு டிரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு டிரம்ப் கூறினார். இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் யன்பூ நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ். குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் கேட்க போறீங்க. சோ குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியோட துவக்கமாக, அழகு அப்படின்றது தோற்றத்துல இல்லைங்க, மாறாக அது நம்முடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தான் இருக்கு. எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருந்தா வாழ்க்கையில கண்டிப்பா நாம நினைச்ச இலக்கை எட்டலாம் அப்படின்ற அருமையான சிந்தனையோடு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருவது இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஒரு தகவல், புதிய உலக அழகி 2026 ஆண்டிற்கான உலக அழகி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜொஹைரி மோலா அப்படின்றவங்க தான். இவங்க டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த ஒரு மாடல். இவங்க ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலராக இருக்காங்க. இவங்க செப்டம்பர் 5 2026 அன்று வியட்நாமின் நாத்ராங் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற 73rd உலக அழகி பட்டத்தை வாங்கியிருக்காங்க. இந்த டொமினிக்கன் குடியரசு வரலாற்றில் உலக அழகி பட்டத்தை வெல்லும் 2வது பெண் இவங்க. இவங்களுடைய வயது 24. இவங்க வந்துட்டு வணிக மேலாண்மை அப்படின்ற ஒரு மேஜரில் டிகிரி வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு பத்திரிகையாளராகவும் செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்கூல்ஸில் இலக்கியம் மற்றும் சமூக கல்வியை ஆங்கில வழியில் கற்பிக்கும் ஒரு ஆசிரியராகவும் இருக்காங்க. 2025 இந்த டொமினிக்கன் குடியரசோட உலக அழகி பட்டத்தை வென்று இந்த சர்வதேச அரங்கிற்கு வந்து தகுதி அடைஞ்சாங்க. உலக அழகி 2026 போட்டியில் 110 நாடுகளோட போட்டியாளர்களோட போட்டியிட்டு முதல் கட்டமாக டாப் மாடல் பிரிவில் வின் பண்ணி இறுதிப் போட்டிக்குள்ளே வந்தாங்க. உலக அழகி பட்டத்தையும் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த கடைசி ஒரு லாஸ்ட் ரவுண்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, பதவிக்கு வந்தால் உங்களுடைய சமூக சேவை திட்டத்தை நீங்கள் எப்படி மேம்படுத்துவீங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. இதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து எல்லாரிடையும் ரொம்ப ஒரு பாராட்ட பெற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில கல்வி மூலம் இந்த விளிம்பு நிலை குழந்தைகளோட எதிர்காலத்தை கண்டிப்பாக நான் மாற்றுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த சிறப்பான பதில் தான் இவங்களுக்கு உலக அழகி பட்டத்தை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த போட்டியில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த எலிசபெத் ரெய்னஸ் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாகவும், மலேசியாவோட தௌன்சியா செட்டி இவங்க வந்து செகண்ட் ரன்னர் அப்பாகவும் தேர்வு செய்யப்பட்டாங்க. நேயர்கள் இணைந்திருப்பது குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் விரும்பும் திரைப்படத்திலிருந்து

0: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம்.

அருவாளனுடைய சம்மதம் பெருநிதிச் செல்வருக்கு நிறைந்த நிம்மதியை அளித்தது. அவர் விருப்பத்தை செயலாக்க அவன் முன்வந்ததில் அவருக்கு பரம திருப்தி ஏற்பட்டிருந்தது. நல்லது, உன்னுடைய நன்றியிலாவது நான் நம்புவதற்கு இன்னும் இடமிருக்கிறது. என்னிடம் நீ தின்ற சோறு என்னை ஆதரிக்கும் செருக்கைத்தான் உனக்கு தந்திருக்கிறது. என்னையே எதிர்க்கும் செருக்கை தரவில்லை. போய்விட்டு உன் கூட்டாளியோடு இன்றிரவு நடு யாமத்துக்கு 2 நாழிகை இருக்கும் பொழுது திரும்பவும் இங்கே வா. முதலில் உன் கையில் ஒப்படைத்து அப்புறம் யமன் கைக்கு மாற்ற வேண்டிய உயிரை இப்போது இந்த மாளிகையின் நிதி அறையில்தான் அடைத்து வைத்திருக்கிறேன். இன்றிரவு அந்த உயிருக்கு அதன் உடம்பு

இருந்து விடுதலை அளித்து விடலாம் என்று கூறி அருவாளனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் பெருநிதிச் செல்வர். அவர் கூறியபடி நள்ளிரவுக்கு முன்னால் மறுபடி அங்கே வருவதாக ஒப்புக்கொண்டு புறப்பட்டுச் சென்றான் அருவாளன். அங்கிருந்து அவன் புறப்பட்டு போன சிறிது நேரத்தில் தன்னுடைய இன்னொரு சந்தேகத்தையும் உடனே தீர்த்து கொண்டு விட எண்ணியவராய் சுரமஞ்சரியை சிறை வைத்திருந்த மாடத்துக்கு ஏறிச் சென்றார் அவர். அப்போது அந்த மாடமும் அதன் பகுதிகளும் வழக்கத்தை மீறிய அமைதியோடு இருந்தன. மாடத்தின் உட்பக்கம் சுரமஞ்சரியோ வசந்தமாலையோ பேசிக்கொள்ளும் ஒலி கூட கேட்கவில்லை. இருவரும் அந்த முன்னிரவு வேளையிலேயே தூங்கியிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர் கதவை தட்டினார். சிறிது நேரம் வரை அவருக்கு ஒரு பதிலும் இல்லை. மறுபடியும் அவர் முன்னைவிட பலமாக தட்டிய போது வளை குலுங்கும் ஒலியோடு யாரோ நடந்து வந்து கதவை திறந்தார்கள். கதவை திறந்தவள் தோழி பெண்ணாகிய வசந்தமாலை என்று தெரிந்ததும் சுரமஞ்சரி அதற்குள் உறங்கிவிட்டாளா பெண்ணே என்று அவர் அவளிடம் கேட்டார். தன்னை அந்த நேரத்தில் அங்கே கண்டு அந்த தோழி பெண் பயந்து நடுங்குவதை அவர் பார்த்தார். தனக்கு பதில் சொல்வதற்கு கூட நா எழாமல் அவள் அச்சம் கொண்டு திகைத்து போய் நிற்பதை பொறுக்க முடியாமல் மறுபடி அதே கேள்வியை முன்னினும் உரத்த குரலில் கேட்டார் பெருநிதி செல்வர். அந்த குரல் அவளை மேலும் நடுநடுங்க செய்தது. இதோ தலைவியை எழுப்புகிறேன் என்று கூறிக்கொண்டே சுரமஞ்சரி தூங்கிக் கொண்டிருந்த மஞ்சத்து அருகே சென்று மெல்ல அவளுடைய தோளை தொட்டு எழுப்பினாள் வசந்தமாலை. இப்படி எழுப்புவதற்கு முன் தூங்கும் தன் தலைவியின் முகத்தை அவள் பார்த்தபோது அந்த முகம் உறக்கத்திலும் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அச்சிரிப்புக்கு காரணமான ஏதோ ஒரு இனிய கனவு தலைவிக்கு கிடைத்திருக்க வேண்டுமென புரிந்தது வசந்தமாலைக்கு. அப்படிப்பட்ட கனவிலிருந்து அவளை வலிய எழுப்பும் துன்பமான செயலை தன் கைகளால் தானே செய்ய வேண்டி இருக்கிறதே என்ற வருத்தத்தோடு தலைவியை எழுப்பினாள் தோழிப்பெண். தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்த சுரமஞ்சரி முற்றிலும் விழிப்பு கொள்ளாத அரைக்குறை உறக்கத்தில் வசந்தமாலை, அவருடைய கண்களில் என்னுடைய கனவுகள் வளர்கிறதடி என்று வாய் சோர்ந்து எதையோ முன்னும் பின்னும் தொடர்பின்றி அரற்றினாள். தலைவி அரற்றும் அந்த சொற்கள் கதவருகே வந்து நிற்கும் பெருநிதி செல்வரின் செவிகளில் கேட்டுவிடக் கூடாதே என்று பயந்த வசந்தமாலை, அம்மா, கனவை பற்றி அப்புறம் பேசிக் கொள்ளலாம். முதலில் நன்றாக விழித்துக் கொள்ளுங்கள். இப்போது வாயிலில் உங்கள் தந்தையார் வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்று தலைவியின் காதருகே குனிந்து பதற்றத்தோடு மெல்லச் சொன்னாள். தந்தையின் பெயரை கேட்டதும் அந்த நேரத்தில் கேட்கக்கூடாத பேய் பூதங்களை பற்றி கேட்டுவிட்டது போல திடுக்கிட்டு எழுந்து நின்றாள் சுரமஞ்சரி. அவளுடைய கண்கள் பயத்தால் மருண்டு பார்த்தன. வாயிலில் தந்தை ஊன்றுகோளுடன் வந்து குரூரமான பார்வையோடு நின்று கொண்டு, ஒன்றுமில்லை, உனக்கு என்மேல் இருக்கிற கோபத்தில் இந்த நேரத்துக்கு நான் இங்கே தேடி வருவதே தவறு என்று நீ சீறினாலும் சீருவாய். நான் வந்த காரியம் அவ்வளவு பெரிய சீற்றத்துக்கு கூட தகுதியானது இல்லை. அது மிகவும் சிறியது. இதோ இப்படி என் பக்கமாக பார். இந்த ஊன்றுகோலை உனக்கு நினைவிருக்கிறதா என்று அந்த ஊன்றுகோலை முன்னால் காண்பித்தபடி வாயில் புறத்திலிருந்தே அவர் அவளை கேட்டார். அந்த கேள்வியை சிறிதும் லட்சியம் செய்யாதவளாய் நின்றாள் சுரமஞ்சரி. தான் அப்போது அவருக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்றார் போல ஒரு வெறுப்பு அவள் முகத்தில் தெரிவதை வசந்தமாலையும் பார்த்தாள். தானும் தன் தலைவியும் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமை உண்மை ஒன்றை இந்த சமயத்தில் தெரிந்து கொண்டு விட விரும்பினாள் வசந்தமாலை. உடனே அவள் மெல்ல மறுபடியும் தன் தலைவியின் காதருகே சென்று, அம்மா, அந்த ஐம்படை தாலியை காணாமல் தவித்துக் கொண்டுதான் இப்போது இவர் பதறிப்போய் இங்கே வந்திருக்கிறார். நாம் அதை பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொள்ள இதுதான் ஏற்ற சமயம். சிறிது நேரம் தேடி பார்ப்பது போல் இந்த மாடத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் சுற்றிவிட்டு என்னிடமே இருக்கும் இந்த ஐம்படை தாலியை எடுத்து இங்கு ஏதோ ஒரு மூலையில் கிடைத்ததாக சொல்லி இவரிடம் கொடுத்து விடுகிறேன். அப்படி கொடுப்பதற்கு முன்னும் கொடுத்த பின்னும் அவர் அடைகிற உணர்ச்சிகளை நாம் இருவருமே கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று கூறினாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

நேயர்கள் இணைந்திருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். குட் மார்னிங் நீல் கிரேஸ் நிகழ்ச்சியின் அடுத்த தகவல், 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று இருக்கு. ஸோ இந்த டைம்ல மகளிர் கிரிக்கெட் அணி வந்து அரையிறுதியில

வங்கதேச அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி பதக்கத்தை வந்து உறுதி பண்ணியிருக்கு. ஸோ இந்த அரையிறுதி போட்டியில் வந்து இந்தியா மற்றும் வங்கதேசம் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க. இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்கள் எடுத்தாங்க. ஷபாலி வர்மா வந்து செஞ்சுரி அடித்தாங்க. வங்கதேசத்தோட ஸ்கோர் வந்து 15.4 ஓவர்களில் 81 ரன்ஸ் எடுத்து எல்லா விக்கெட்டுக்குள்ளேயும் அவங்க இழந்துட்டாங்க. ஸோ இந்தியா வந்து அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. ஸோ இந்த அருமையான தகவலோட குட் மார்னிங் நிலகிரஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

0: நுட்பம் கற்போம். இன்றைய நுட்பம் கற்போம் நிகழ்ச்சியில் மொபைலை அன்லாக் செய்ய பயன்படும் ஃபேஸ் ஐடி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ் யோர் ஃபேஸ் ஐடி சேஃப்? ஒரு சின்ன க்வெஸ்சன். நீங்க போனை பாக்குறீங்க, போன் அன்லாக் ஆகுது, மேஜிக் மாதிரி தெரியுதா? அதுதான் ஃபேஸ் ஐடிங்க. ஆனா ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும், என் ஃபேஸை ஃபோன் சேவ் பண்ணி வச்சிருக்கா, என் ஃபோட்டோ யார்கிட்டயாச்சும் போயிருக்குமா, ட்வின்ஸ் இருந்தா ஓபன் பண்ணிருமா, ஃபோட்டோ வச்சு அன்லாக் பண்ணிரலாமா, இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் ஐடினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிறோம் ஃபோன் நம்ம ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் நோ. ஆப்பிள் ஃபேஸ் ஐடியில இருக்கிறது இன்ஃப்ரா ரெட் கேமரா, சரிங்களா? 30,000 சின்ன சின்ன டாட்ஸ் உங்க மூக்கு மேல போட்டுக்கும். அது உங்க நோஸ் டெப்த், ஐ சாக்கெட் டெப்த், லிப் ஷேப் எல்லாம் 3D மேப்பா மாத்தும், சரிங்களா? சோ அது போட்டோ இல்ல, அது ஒரு மேக்ஸ் மேப், ஃபேஸ் மேத்தமேட்டிக் மேப் மாதிரி இருக்குங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபேஸ் மேத்தமேட்டிக் மேப் மாதிரி இருக்கும். அந்த மேப் எங்க சேவ் ஆகும் தெரியுமா? உங்க போனுக்குள்ள இருக்கிற செக்யூர் என்க்ளேவ்னு ஒரு சிப்புக்குள்ளதான் அது இருக்கும். அது இன்டர்நெட்டுக்கு போகாது, ஓகேங்களா? ஆப்பிள் சர்வருக்கு போகும், ஐக்ளவுடு கூட அது போகாது. ஐபோனை பிரேக் பண்ண கூட அந்த சிப்ல இருந்து தான் டேட்டா எடுக்க முடியாது, டேட்டாஸ் வந்து நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ ஹேக்கர்ஸ் கூட எடுக்க முடியாது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, போட்டோ வச்சு அன்லாக் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் ஓடும். போட்டோ வச்சு அன்லாக் பண்ணிடலாமா அப்படின்னு கேள்வி ஓடும் போது அதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ. போட்டோ இஸ் ஃபிளாட், போட்டோ நம்ம போட்டோஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும், 2D தான். ஃபேஸ் ஐடி நீட்ஸ் 3D டெப்த் மாதிரி இருக்குங்க, ஓகேவா? ஃபேஸ் ஐடி வந்து 3D டெப்த்ல வந்து இருக்கணும். ஸோ போட்டோ வீடியோ வச்சு ஓபன் பண்ண முடியாது. அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றது. எஸ், சம்டைம்ஸ் ஓபன் ஆகிடும், பிகாஸ் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும் இல்லையா? ட்வின்ஸ்னா ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஆப்பிளே சொல்லியிருக்கு, ட்வின்ஸ் இருந்தா பாஸ்கோட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்குன்னா, ஆப்பிள் மொபைல்ல இருக்கிறது. தூங்கும் போது யாராச்சும் அன்லாக் பண்ணிருவாங்களா, பண்ணிரலாமா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் ஓடும். பட் வந்து நீங்க தூங்கும் போது யாரும் அன்லாக் பண்ண முடியாது, ஏன்னா ஃபேஸ் ஐடிக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் அவேர்னஸ் இருக்கு. ஸோ நீங்க தூங்கும் போது நீங்க பயப்பட வேணாம், யாருமே ஓபன் பண்ண சான்சஸ் இல்லை, ஏன்னா உங்க ஐஸ் ஓப்பனா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபேஸ் ஐடி அன்லாக் பண்ணி உங்க ஃபேஸை வந்து அது கேப்சர் பண்ணி உங்க மொபைலுக்குள்ள நம்ம டேட்டாஸை வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த ஃபேஸ் மேப் ஃபோன் வந்து எப்படின்றது வந்து நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா போலீஸ் கம்பெனி என் ஃபேஸை வந்து பாக்குறாங்களா அப்படின்றது வந்து கேள்வி வந்து ஓடும், பட் இல்லை. ஓகே, இன்னொன்று வந்து ஃபேஸ் ஐடி வர்சஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எது சேஃப் அப்படின்னு வந்து நம்ம கேட்கும் போது, ரெண்டுமே சேஃப் தான் என்னை கேட்டா. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் கூட காப்பி பண்ண சான்சஸ் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சர், டேப் பண்ணி நம்ம அதை எடுக்கலாம். ஃபேஸ் ஐடியை காப்பி பண்ண ரொம்ப கஷ்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் வெரி ஈஸி, ஆனா ஃபேஸ் ஐடி இஸ் நாட் ஈஸி, சரிங்களா? ஸோ ஃபேஸ் ஐடி சேஃப், ஆனா ரியல் டேஞ்சர் ஃபேஸ் ஐடி இல்லை, நம்ம தான். ஸோ சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. ஃபேஸ் ஐடி அன்லாக் ஆன உடனே பேங்க் ஆப் ஓப்பன் இருக்கும். ஸோ அப்போது ஃபோனை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், ஆனால் அவங்க பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப் வந்து என்னாகும், லாக்ல போயிடும். ரோட்ல வந்து நம்ம நடந்துக்கிட்டே ஃபோனை பார்த்துட்டே போறீங்கன்னு வைங்க, யார் வந்தாலும் தூக்கிட்டு ஓடிடலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸை வந்து காமிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐடி லாக் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அவேர்னஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஐடியை ரீசெட் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதில் இருக்கிறது எல்லாமே ஃபேக்டரி டேட்டா ரீசெட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ நீங்கள் பார்த்து பொறுமை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபோனை பார்த்த உடனே அன்லாக் ஆகுதுல்ல, நிறைய பேரோட மைண்ட்ல வந்து இந்த கேள்வி ஓடலாம், ஃபேஸ் ஐடி வந்து சேஃபா அப்படின்னு. நான் வந்து என்ன சொல்வேன்னா, எஸ் சூப்பர் சேஃப் அப்படின்னு சொல்லுவேங்க. ஏன்னா உங்க போட்டோ ஃபோன் சேவ் பண்ணது இல்லை, ஏன்னா 30,000 அதாவது 30,000 டாட்ஸ் வச்சுதான் உங்க ஃபேஸ் முகத்தை 3D மேப்பா மாத்துது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்கெச் மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும், ஓகேங்களா? போட்டோ வச்சு ஓபன் பண்ண முடியாது, தூங்கும் போது ஓபன் பண்ண முடியாது, கண்ணு மூடிட்டு இருந்தா ஓபன் ஆகாது. சோ இது வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கோங்க. ஆனா இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்னன்னு பாருங்க. நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபேஸ் அன்லாக் சேஃப் இல்லைங்க, ஆனா அது

0: போட்டோ வச்சு ஓப்பன் ஆகிடும். ஆப்பிள் ஃபேஸ் ஐடி தான் ஒரிஜினல் சேஃப். ஏன்னா ஆப்பிள் ஃபோன் யூசர்ஸ் வந்து அதில் வந்து நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஈஸியாக அந்த மொபைலை வந்து ஹேக் பண்ண முடியாது. ஸோ ஆப்பிள் யூசர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் வந்து காட்டினா மட்டும் தான் அது ஓப்பன் ஆகும். பட் ஆண்ட்ராய்டில் வந்து சில ட்ரிக்ஸ் இருக்கு, ஈஸியாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு டிப் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போய் ரெக்வயர் அட்டென்ஷன் ஆனில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க, உங்கள் ஃபேஸ் ஐடி சேஃப் தான். நீங்கள் ஃபேஸ் ஐடி இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டை எது சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போனால், நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஃபிங்கர் பிரிண்ட்டும் நம்மளுக்கு வந்து சேஃப் தான், ஃபேஸ் ஐடியும் சேஃப் தான். ஆனால் ரொம்ப சேஃப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி. அடுத்து வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேங்க, ரியல் டேஞ்சர்னா என்னன்னு பாருங்க. ஃபேஸ் ஐடி சேஃப் தான், ஆனால் ஃபோன் அன்லாக் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பேங்க் ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆப் லாக் வந்து நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆப் லாக் இல்லாமல் நீங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆப் லாக் இருந்தால் தான் உங்கள் ஃபோன் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கவும் முடியும். ட்வின்ஸுக்கு மட்டும் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தால் மட்டும் ஓப்பன் ஆகலாம், வேற யாருனாலும் ஓப்பன் பண்ண முடியாது. தூங்கும் போது ஓப்பன் ஆகாது, ஏன்னா கண் ஓப்பன் பண்ணி ஃபோனை பார்த்தா தான் அன்லாக் ஆகும். ஸோ அட்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபோட்டோ வச்சு ஓப்பன் ஆகாது, ஏன்னா 2D ஃபோட்டோ வீடியோ வச்சு அன்லாக் பண்ண முடியாது, அதுக்கு வந்து டெப்த் வேணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து என்னன்னு பாருங்க, இன்டர்நெட்டுக்கு போகாது, ஏன்னா அந்த ஃபேஸ் மேப் ஃபோனுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் சிப்பில் தான் இருக்கும். ஸோ சீக்ரெட் சிப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், எல்லா ஃபோன்லையுமே அந்த சீக்ரெட் சிப்ஸ் வந்து இருக்கும். ஆப்பிள் சர்வர் கூட அது வந்து போகாது, ஹேக்கும் பண்ண முடியாது. அடுத்து வந்து என்னன்னு பாருங்க, ஃபோட்டோ இல்லை 3D மேப் அப்படின்னா ஃபோன் உங்க ஃபோட்டோ சேவ் பண்ணது இல்லை. 30,000 டாட்ஸ் நான் சொன்ன மாதிரி வச்சுதான் 3D மேப்பா சேவ் பண்ணுது, மேத்தமேட்டிக்ஸ் மாதிரிங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி சேஃப் தான், நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறது தான் அன்சேஃப். ஸோ டெக்னாலஜி வந்து பார்த்து கரெக்டா நம்ம யூஸ் பண்ணும். நன்றி.
1: மொபைலை அன்லாக் செய்ய பயன்படும் ஃபேஸ் ஐடி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: கூட்டம் 101.8 இது
3: குட் மார்னிங் நில்கிரிஸ்.
4: என்னமா கீழே சத்தம்
5: பேசிட்டீங்க மாமா?
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
6: குட் மார்னிங் நிலகிரிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த தகவல், இந்தியாவோட குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இன்று செப்டம்பர் 21 நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு வருகை தர இருக்காரு. குன்னூர்ல உள்ள உபாசி தேயிலை ஆராய்ச்சி மையத்தோட இந்த 100 விழா மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் வந்து குன்னூருக்கு வராரு. ஸோ புதுடெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு பிற்பகல் 12:35 கோவை விமான நிலையம் வந்தடையும் அவருக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் வெல்கம் பண்ணுறாங்க. துணை தலைவரின் இந்த வருகையொட்டி குன்னூரில் 3 பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குன்னூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 6 முதல் நள்ளிரவு வரை ட்ரோன்கள் பறக்க வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் தடை விதிச்சிருக்காங்க. குட் மார்னிங் நிலவரசி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து.

0: தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.
1: குட் மார்னிங் நிலக்கிரிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த தகவல். இப்போ எல்லா இடங்களிலும் இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்றது வேகமாக பரவிட்டு வருது. இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்றது ஏடிஸ் அப்படின்ற கொசுக்கள் கடிப்பதால் வந்து ஏற்படுற ஒரு நோய். ஸோ இந்த டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான காய்ச்சல் இருக்குமா, திடீர்னு உடலோட வெப்பநிலை மிக அதிகமாக ஹை டெம்பரேச்சருக்கு போயிடும், கடுமையான தலைவலி, தாங்க முடியாத தலைவலி வரும், அப்புறம் இந்த கண் விழிகளுக்கு அதுக்கப்புறம் இந்த தலைக்கு பின்னாடியெல்லாம் வலி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுமையான மூட்டு வலி மற்றும் தசை வலி ஏற்படுமா, எலும்பு முறிவு காய்ச்சல்னு இதை சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து தோலில் வந்துட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு தடிப்புகள் மாதிரி தோன்றும், செரிமான கோளாறுகள் ஏற்படும், குமட்டிகிட்டே இருக்கும், வாமிட் வர ஃபீலிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட ரொம்ப டேஞ்சரான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயில் ஈறுகளில் இல்லைனாக்கா மூக்கில் வந்துட்டு லேசான ரத்தப்போக்கு, கடுமையான வயிற்று வலி, இதெல்லாம் வந்துட்டு கடுமையான அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொசுக்கள்கிட்ட நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வீட்டை சுற்றி தேங்கியிருக்கும் இந்த மழை நீர், அதுக்கப்புறம் இந்த பழைய டயரு, இந்த பிளாஸ்டிக் பக்கெட், அந்த இடத்துலலாம் தேவையில்லாத இடத்துல தண்ணி வந்து தேங்கி நிற்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இந்த கொசுக்கள் முட்டையிட்டு அந்த கொசுக்கள் மூலமாக இந்த டெங்கு காய்ச்சல் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் தண்ணீர் தேங்காமல் அந்த இடங்களில் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த கொசு வலைகளை பயன்படுத்துறதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைகளுக்கு வந்துட்டு இந்த கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு சில க்ரீம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, ஸோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட் டைமில் வந்துட்டு முழுக்கை சட்டைகள், அதுக்கப்புறம் கால் சட்டைகளாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா போற்றி கவர் பண்ணி தூங்கலை. ஏன்னா நிறைய டைம் வெளியே இடத்துல ட்ராவல் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாக்கா அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம பின்பற்றணும். அதை தாண்டி இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு காணப்பட்டுச்சுன்னா நம்ம வந்துட்டு உடனடியாக மருத்துவர் அணுகணும். ஸோ இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இதுக்கான நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாம் இதை பயன்படுத்தி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் லப்பர் பந்த திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

கேட்ட பாடலுடன் குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 8:30. நேயர்கள் கேட்க இருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு?
4: நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற

0: குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
3: டிரைவ் டைம் பிஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் கபிலன் பாடல் வரிகளில் விஜயாண்டனி இசையமைப்பில் சுர்ஜித் மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் இணைந்து பாடிய பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

கேட்ட பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் மதுஸ்ரீ மற்றும் ரோஹிணி இணைந்து பாடிய பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பிட்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து.

சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது ரெட்ரோ ராகங்கள், மேஜிக் மெலோடிஸ்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: மாட்டிக்கிட்டீங்க,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில மேஜிக் மெலோடி சாங்ஸ் தான் கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: இருந்தார். அவர் என்ன சொல்கிறார், இவர் ஏன் சிரிக்கிறார் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பெரிய அதிகாரி போன உடனே இவர்கிட்ட போய் மெதுவாக கேட்டேன், ஏன் சார், அவர் உங்ககிட்ட சொன்னது ஜோக்கு மாதிரியும் தெரியலையே, அதுக்கு போய் இப்படி அட்டகாசமாக சிரிக்கிறீங்களே அப்படின்னேன். சார், அவர் சொன்னது ஜோக்கு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ஆனால் அவருக்கு தெரியலையே, தான் சொல்கிறது ஜோக்குன்னு அவர் நினைக்கிறார், அதனால் நான் சிரிக்க வேண்டியிருக்கு, ஏன்னா அவர் எனக்கு மேல் அதிகாரி அப்படின்னார். இந்த ஆள் வந்து ரொம்ப புத்திசாலி, அறிவுள்ளவர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறார். வாழ்க்கையே கஷ்டமில்லாமல் ஓட்ட தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அறிவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் அறிவு அப்படின்னு சில அறிவாளிகள் பதில் சொல்கிறாங்க. இந்த அறிவுங்கிறது நம்ம உடம்பில் எங்கே இருக்குது, மூளையில் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த அறிவை வந்து அளக்க முடியுமா அப்படின்னா முடியும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவுள்ளவன் அறிவில்லாதவன் அப்படின்னு ரெண்டு வகையாக தான் பிரிக்கிறோம் சுலபமாக. அறிவுள்ளவனை வந்து புத்திசாலிங்கிறோம், அறிவு இல்லாதவனை மண்டுங்கிறோம். ஆனால் அறிவுள்ளவங்களையே நிபுணர்கள் வந்து தரவாரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அறிவின் தரத்தை பாகுபாடு பண்ணி 1 முதல் 200 வரைக்கும் கணக்கிட்டிருக்கிறாங்க. அதாவது ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரும் வச்சுருக்கிறாங்க. இந்த ஐக்யூ வந்து 90 to 100 வரைக்கும் இருந்தால் அவன் சராசரி மனுஷன், 110 to 120 வரைக்கும் இருந்தால் அவன் சராசரிக்கும் மேலே, 120 to 130 வரைக்கும் இருந்தால் அவன் ஒரு சிறந்த புத்திசாலி, 130 to 140 வரைக்கும் இருந்தால் அவன் பிறவியிலேயே புத்திசாலித்தனம் உள்ளவன், 140க்கும் மேலே ஐக்யூ போயிடுத்துன்னா அவன் வந்து மேதை, அதாவது ஜீனியஸ். அது சரி, இதுவரைக்கும் 90க்கு மேலேயே பார்த்துக்கிட்டு போகிறோமே, இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம், 90க்கு கீழே போக போக மந்தம், அதிக மந்தம், அளவு கடந்த மந்தம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதனால் ஒருத்தருடைய ஐக்யூவை வந்து கணக்கிட்டு அவருடைய புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். ஒரு பெரிய மனுஷன் இருந்தார், வசதியான ஆள் தான், இருந்தாலும் செலவு பண்ண மாட்டார், கஞ்சன். அவர் மனைவிக்கு திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. பட்டணத்துக்கு போய் ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வந்தார், கொஞ்ச நாள் இவர் வீட்லேயே தங்கி வைத்தியம் பார்க்குறதுக்காக. அந்த டாக்டர் கிராமத்துக்கு வந்து அந்த பெரிய மனுஷன் வீட்லேயே தங்கி வைத்தியம் பார்த்தார். அந்த அம்மாவுக்கு தீவிரமாக சிகிச்சையெல்லாம் பண்ணார், இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் புறப்பட்டார். ஐயா, நான் புறப்படுறேன், எனக்கு தர வேண்டிய ஃபீஸை கொடுக்குறீங்களான்னு கேட்டார். அந்த பெரிய மனுஷன் பார்த்தார், டாக்டர் நீங்கள் என் மனைவியை காப்பாற்றுனீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னார் டாக்டர். சரி, என் மனைவியை வந்து காப்பாற்ற முடியாத நீங்கள் அவளை சாகடிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். ஐயோ, நான் உங்கள் மனைவியை சாகடிக்கலை, அவங்க வியாதியினால தான் செத்தாங்க அப்படின்னார் அந்த டாக்டர். இப்போ அந்த பெரிய மனுஷன் சொல்கிறார், டாக்டர் நீங்கள் வந்து என் மனைவியை காப்பாற்றவும் இல்லை, சாகடிக்கவும் இல்லை, காப்பாற்றவும் முடியாத, சாகடிக்கவும் முடியாத உங்களுக்கு நான் என்னத்துக்காக சிகிச்சைக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னார். அந்த ஆள் ஐக்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: சைபால் வழங்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்தொழித்தது.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ ஒன்றுக்கு கத்தரி 30 ரூபாய்க்கும், வெண்டை 42 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 30 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 35 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 28 ரூபாய்க்கும், பாகற்காய் 50 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 95 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 64 முதல் 74 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 42 ரூபாய்க்கும், தேங்காய் 65 ரூபாய்க்கும், மாங்காய் 110 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 45 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 130 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய்க்கும், இஞ்சி 170 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் கரி பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 110 முதல் 135 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடிமிளகாய் 60 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்குக்கீரை, பருப்பு கீரை, காசனிக்கீரை, முருங்கை, வல்லாரை போன்றவை 60 முதல் 73 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 60 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 120 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 280 முதல் 300 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 55 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 150 முதல் 164 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 117 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 55 ரூபாய்க்கும், ரஸ்தானி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 60 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும், ஆப்பிள் 210 முதல் 230 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 120 முதல் 116 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 முதல் 95 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 முதல் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன், இது மேஜிக் மெலடிஸ்.
0: தொடரும் பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு: தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

கேட்ட பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே ஏசுதாஸ் குரலில் சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்தில் இருந்தொழித்தது. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேயர்கள், இதுவரை ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்

இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் சிறுபொன்மணி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. கேட்ட பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம். வார வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்திருக்கிற பயணிகள் எல்லாம் சந்திச்சு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பொட்டானிக்கல் கார்டன் பகுதிக்கு வந்திருக்கோம். சோ அங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு பேசலாம்.
1: ஹாய், யுவர் நேம்?
2: மை நேம் இஸ் ஆசிப் பந்துக்வாலா. ஐ அம் கமிங் டு ஊட்டி ஆஃப்டர் 30 இயர்ஸ். ஐ கேம் வென் மை டாட்டர் வாஸ் 1 இயர் ஓல்ட். ஐ இஸ் நார்மலி ஸ்டேட் அண்ட் I mean, it's, there's been phenomenal growth and overcrowding. I mean, what I remember, Ooty was a different Ooty.
1: Okay. Where are you coming from?
2: I'm coming from Bombay. I'm now based in Bombay, but generally between London and Bombay.
1: Mm-hmm. Okay. What do you like about Ooty now and before 30 years?
2: I've just entered Ooty. So mm-hmm. the first place I've seen the garden. But let me see. Maybe okay. visit the old hotel, which I used to stay normally, see how it is. But I can't comment about... before and after, because all I can see, it's heavily become commercial and crowded. And maybe it requires a little bit more systematic growth, because as population growth, there should be controls on what more you do, mm-hmm. or you lose the charm of this place.
1: Okay. How is the climate? How do you like about this?
2: As I said, we've come here to appreciate the climate and really like what the climate is.
1: Okay. Thank you so much.

0: நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. ஹாய், உங்க பேரு?
1: சிந்து ஸ்ரீ.
0: எங்க இருந்து வரீங்க?
1: நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம்.
0: ஓகே, எத்தனை நாள் ட்ரிப் ஊட்டிக்கு?
1: இன்னைக்கு ஒன் டே தான்.
0: ஓகே, மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போறோம்.
1: ஆமா.
0: ஓகே, ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸா
1: தான் வந்திருக்கோம்.
0: ஓகே, ஊட்டினா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்னா அடிக்கடி வந்துட்டு போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு இடமோ இல்லைன்னா விஷயமோ?
1: பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவோம், அதை விட்டா ரோஸ் கார்டன் சொல்லுவோம், தொட்டபெட்டாலும் அவ்வளோதான்.
0: ஓகே ஓகே, நீங்கள் தமிழ் சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்களா மூவிஸ்ல இருந்து?
1: ஆமாம்.
0: ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் நம்மளுடைய ப்ரோக்ராமில் யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னா என்ன சாங் யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க?
1: என் பொண்ணுக்கு.

0: பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சு இருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். ஹாய், உங்க பேர் என்ன?
1: சஞ்சனா.
0: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: நல்லா படிப்பீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ்.
0: ஏன் இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்?
1: ஏன்னா அது வந்து ஈஸியா இருக்கும்.
0: உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ஐடென்டிட்டி ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: எனக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க.
0: அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
1: சப்திகா.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு தமிழ் சாங்ஸ் எல்லாம் பிடிக்குமா?
1: ஆ.
0: உங்களுக்கு ஃபேவரட் சாங்?
1: மஞ்சள் பலூன் சாங்.
0: உங்க அம்மா உடனே சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்க் யூ குட்டி.
2: ஏ மஞ்சள்.

0: கேட்டே இருக்கீங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே சமஹிட்டு.
1: ஹாய், உங்க நேம்?
2: அமீர் சுஹேல்.
1: எங்க இருந்து வரீங்க?
2: பெங்களூர்ல இருந்து.
1: ஓகே, எவ்வளவு நாள் ட்ரிப் ஊட்டிக்கு?
2: ஊட்டிக்கு 3 நாள் இருந்துட்டாங்க நம்ம, இப்போ கிளம்பிட்டுறாங்க.
1: ஓகே, உங்க தமிழ் நல்லா இருக்கு. பெங்களூர் தமிழ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி வரீங்களா? எத்தனை டைம்?
2: இல்ல, இது 4th டைம்.
1: ஓகே, ஊட்டினாலே உங்களுக்கு ஞாபகம் ஒரு விஷயம் இல்லனா புடிச்ச விஷயம்னா?
2: டொட்டோபெட்டா, அது நல்லா இருக்குது. அங்கே எல்லாம் வியூ எல்லாம் நல்லா இருக்குது. ஊட்டினா ஃபுல் ஊட்டியே நல்லா இருக்குது. எல்லா சொல்கிறாங்கோ சின்ன சிட்டி அப்படி எல்லாம் இல்லை, பியூட்டிஃபுல் சிட்டி. நம்ம அதே சொல்கிறாங்கோ பெங்களூரால் எல்லாம் சொல்கிறாங்கோ லைக் பண்ணுறாங்கோ ஊட்டி தான் பெஸ்ட்டு சொல்கிறாங்க.
1: ஆனால் ஊட்டியில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க பெங்களூர் தான் பெஸ்ட்.
2: பெங்களூர் சிட்டி சம்பாதனுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் நேச்சர் பியூட்டி இதெல்லாம் ஊட்டி தான்.
1: ஓகே ஓகே, நீங்கள் தமிழ் சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்களா?
2: ஆ, கேட்குறேன்.
1: உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சாங் யாருக்காவது டெடிகேட் பண்ணோம் அந்த மாதிரின்னா?
2: ரவுடி பேபி. நம் மிஸ்ஸஸ்க்கு ரொம்ப இது.
1: ஓகே, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

அருமையான பாடலை கேட்டோம். நீங்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இன்னைக்கு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில பொட்டானிக்கல் கார்டன் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பயணிகள் விருப்பம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருதக்ஷ் பட்டேல் ஆகியோர் முறையே வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 26 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 137 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, உலக ஏரிகள் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில், ஆகஸ்ட் 27ஆம் தேதி. பூமியில் 11.70 கோடி ஏரிகள் உள்ளன. இந்த ஏரிகள் மொத்த நிலப்பரப்பில் 4% உள்ளன. பெரும்பாலான நன்னீர் பனிமலைகளிலும் நிலத்தடியிலும் உள்ளது. இதனால் மேற்பரப்பு நன்னீரில் 90% ஏரிகள் கொண்டுள்ளன. இவை குடிநீர், விவசாயம், தொழில்துறைக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் மீன்கள் தாவரங்களுக்கு வாழ்விடமாக திகழ்கிறது. வெள்ள நீர் கார்பனை உறிஞ்சி பூமியை குளிர்ச்சியாக வைத்திருப்பதால் காலநிலையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஏரிகளை பாதுகாக்க கோரி ஐநா சார்பில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி உலக ஏரிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய கேள்வி, அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகத்தில் இடைத்தேர்தல் எந்தெந்த தொகுதிகளில் நடைபெறுகிறது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 11:04. நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு: தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா? எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் தலைப்பு மீண்டும் ஒரு முறை: தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 8300019, 1018.

போன் பண்ணி லைன் கிடைக்காத நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8300191018. இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு, தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா? மனிதனோட வாழ்க்கை பயணம் அப்படின்றது இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் நிறைந்த ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். இதுல எல்லாருக்குமே எப்பவுமே வெற்றியே கிடைச்சிட்டும் இருக்காது, எல்லாருக்கும் தோல்வியே கிடைச்சிட்டும் இருக்காது. வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம அனைவரும் கண்டிப்பா தோல்வியை சந்திக்கிற ஒரு தருணம் கண்டிப்பா ஏற்படும். நிறைய பேர் தோல்வி வந்த உடனே அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி, ஐயோ தோத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. தோல்வி அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு புள்ளி. ஸோ இந்த மாதிரி இந்த தோல்வி குறித்து இது வந்து நம்ம மறக்க வேண்டிய ஒன்றா, இல்லை நம்ம நினைவில் வச்சுட்டு இருக்க வேண்டிய ஒன்றா அப்படின்னு நேயர்கள் உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பா

கடற்கரையோரோ நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு தோல்வி, மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா? எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சின்னவன், கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் மந்திரா பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறேங்க மேடம்.
0: ஓகே, தலைப்பு கேட்டிருப்பீங்க.
1: தலைப்பு கேட்டேங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது சில தோல்வியை மறக்க வேண்டியதாங்க மேடம். அதாவது நியாயமான தோல்வி மறக்கலாம், துரோகம் செஞ்சு மறக்க தோல்வி அடைகிறது, அந்த அதை வந்து மறக்கவே முடிய மாட்டேங்குது மேடம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது, அது என்னால மறக்கவே முடிய மாட்டேங்குது மேடம்.
0: சோ, இந்த தோல்வியில இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துட்டு இருப்போம்ல, அதை மறக்க முடியாதுன்றீங்க?
1: அதான், நியாயமான முறையில தோல்வி அடைஞ்சா விட்டு போய், அதாவது மறந்துடலாங்க மேடம். நம்ம வச்சு கழுத்தறுத்து என்னங்க மேடம் தோல்வியடை செய்து என்ன மேடம் பண்ண முடியும்? அந்த தோல்வி என்னால் மறக்கவே முடிய மாட்டேங்குது மேடம். ஒரு இடத்துல சின்ன அந்த மாதிரி ஆயிப்போச்சு மேடம்.
0: ஏன்னா மறந்தாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும் இல்லையா?
1: ஆமாங்க, தூரமா இருந்தா கூட தெரியாது, பக்கத்துல இருக்கறதுனால அது முன்னாடியே நடந்தது, முன்னாடியே இருக்கறதுனால கொஞ்சம் மனசு என்னதான் பண்ணாலும் கொஞ்சம் இது ஓரத்துல இருந்துட்டே இருக்கு மேடம்.
0: ஓகே, சரி, மறக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க.
1: சொல்ல பாருங்க மேடம், நியாயமான முறையில தோல்வி அடைஞ்ச ஏத்துக்கலாங்க மேடம். துரோகம் பண்ணி தோல்வி அடைஞ்சேன்னா அது மனசு யாருக்கு, எந்த போட்டியா இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி,
0: நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டி அவங்க முன்னாடி நல்லா வந்து காமிச்சு அதை நம்ம மறந்து அதுல இருந்து வெளியே வந்துடணும் இல்லையா?
1: நல்லா தான் இருக்கிறான், அப்படி இருக்கவங்க நல்லா இருக்கிறாங்க மேடம். அவங்க என்ன இருந்தாலும் அவங்க எல்லாம் திரும்ப மாட்டாங்க. நாங்க வேணா சொல்லிக்கலாம் மேடம், அவங்க அது பண்ணல இது பண்ணல, அதெல்லாம் அவங்க அவங்களுடைய இது, அதுதான் மேடம்.
0: ஒரு விஷயம், இந்த உலகத்துல யார்

0: நலமா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க மேம். நிலையத்தில் ஏதாவது நல்லா இருக்காங்களா மேம்?
0: எல்லாரும் அருமையா இருக்காங்க.
1: ஓகே மேம். தோல்விங்கிறது நம்ம மறக்கக்கூடிய ஒன்று தான் மேம். நம்ம அதே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழவே முடியாது மேம். யாருக்கு தான் தோல்வி இல்ல, நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் நிச்சயம் இல்லையா? எதையும் தாங்கக்கூடிய மனசக்தி வேணும் மேம்.
0: கண்டிப்பா.
1: நினைச்சதையே நினைச்சத தோல்வியே நினைச்சா முன்னேற முடியாது. தோல்வி வெற்றி படிக்க முதல் படின்னு வாங்க மேம். அந்த மாதிரி நம்ம அது தோல்வியை ஒரு சாதாரணமா தட்டி விட்டுட்டு மேம், நம்ம அதே நினைச்சிட்டு இருந்தா நம்ம மன வருத்தம் ஜாஸ்தியாகி உடம்பும் போயிடும். அதை கவலைப்படாம முன் வர்றது, இனி எதிர்த்து நின்று வெற்றிக்கு படிபடியா நம்ம இதுல நிக்கணும் மேம், முன்னணியா நிக்கணும் நம்ம. அதுல தோல்வியை சேர்ந்ததே நினைச்சிட்டு இருந்தா மன வருத்தத்திலேயே நம்ம பாதி போயிடுவோம், அப்புறம் முன்படி எடுக்கவே முடியாது. தள்ளி விட்டுட்டு மேம், நம்ம வெற்றி படி எப்படி இருக்குதோ அதை நோக்கி போகணும் மேம்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி நன்றி. ஸோ தோல்வி அப்படின்றத வெற்றியோட முதற்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதற்படி எடுத்து வச்சா தான் நம்ம கண்டிப்பா அடுத்த படிக்கு வந்து போக முடியும். ரொம்ப அருமையா சொன்னாங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: கொஞ்சம் உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா
2: நல்லா
0: இருக்கும். யார் இங்க பேசுறீங்க? ஓகே, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். இன்னைக்கு என்னங்கடின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டப்பா. தோல்வியே நினைச்சிட்டு இருந்தா நான் மேல வர முடியாது. நடக்கிறது நடக்கட்டும், நம்ம எதுவுமே துணிஞ்சு போயிடணும். நடந்தது நடந்து போச்சு, நீ திரும்பி வர போறது இல்லை எதுவுமே. அதுக்கு வேண்டி நம்ம அதையவே நினைச்சிட்டு இருந்தா நம்ம மனசா ரொம்ப இது பண்ணு காயப்படு. நம்ம அதுக்கு வேண்டி அதை மறந்துட்டு வேற தொழிலுக்கு
0: போயிடணும்.
2: அது எப்படின்னா அதையவே பார்த்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கைய என்ன ஆகுது ஏது ஆகுதுன்னு பாக்க முடியாது. அடுத்து போய் அடுத்து போகணுமலப்பா.
0: கண்டிப்பா.
2: நம்ம அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்படி வேலை செய்யறது? கவலை ஒரு பக்கம் இருக்கிறது தான், அதுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது தான். நம்ம சந்தோஷமா இருந்து போக வேண்டியதா இருக்கிற வரைக்கும்.
0: ஒரு பாடலை கேட்டு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் 101.8 எங்க எல்லாமே சமஹிட்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். வெல்கம் பேக் டு எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு தோல்வி, மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா? இது குறித்து நேயர்கள் ரொம்ப சூப்பராக உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இதை உங்கள் கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9001-08, 9342-9001-08, 8300-0019-1018. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனைவி கா சந்திரசேகர்.
0: இனிய காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். தலைப்பு கேட்டிருப்பீங்க?
2: தலைப்பு நேத்தே போஸ்ட் போட்டீங்க, பாத்தீங்க?
0: நேத்தே கேட்டீங்களா? ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
2: சரி, கடந்த காலம் ஒரு பாடங்க, நிகழ்காலம் ஒரு பாதை. தோல்வியை மறக்க வேண்டியதில்லை, ஆனால் சுமையாக நினைவில் வைத்திருக்க கூடாதுங்க. தோல்வி நடந்ததை நினைவில் வைத்துக் கொள்வது பாடமாக இருக்கட்டும். அதை எடுத்துக் கொண்டிருந்த அதுவே ஒரு காயமாக சுமையாக மாறிவிடுங்க. தோல்வியை மறக்காது, அதில் கிடைத்த பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய தோல்வி நாளைய வெற்றி. என்னங்க, இன்று நாள் புதிய நாள், ஒவ்வொரு நாளும் அப்படிங்கறதாங்க என்னுடைய கருத்து. அதான்.
0: ஓகே, ரொம்ப அருமையா கவிதை கவிதையா அழகா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. அளித்தமைக்கு நன்றி.
2: நன்றி.
0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம். கவுந்தப்பள்ளி பாட்டப்பன் பேசுறேமா.
0: நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா?
3: நல்லதுமா, அருமையான தலைப்பாமா. ஆமா, தமிழ்ங்கிறது வந்தாம ஒரு நம்மளுக்கு கத்து கொடுக்கற மிகச்சிறந்த ஆசானம் அது. அதை வந்து நாம வந்து ஒரு பாடமா எடுத்துட்டு அதை வந்து வாழ்க்கையில மக்கள் மத்தியாவது ஏமாறாத அளவுக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு ஓட்டுறதா நம்ம தோல்வி. அதை வந்து நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கணும். அது சிறந்த ஆசானமா தோல்விங்கிறது.
0: அருமைங்க, அருமையா சொன்னீங்க. அளித்த
3: வெற்றி இல்லையம்மா, தோல்வி தோல்வி அடைஞ்சா தான் நமக்கு வெற்றி அடைய முடியும்.
0: கண்டிப்பா. ஓகேங்க, அருமையா சொன்னீங்க, நன்றி. வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் மேடம். திருப்தி மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: இனிய காலை வணக்கம். நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: யாருன்னு சொல்லிருங்க. அப்படியே
4: தெரியல, புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி.
0: ஓகே, எப்படி இருக்கு உங்க ஊர்ல கிளைமேட்லாம்?
4: வெயில் பட்டைய கிளப்பது மேடம்.
0: மழை வரலையா?
4: மழை ரெண்டு நாள் சொன்னாங்க மேடம்.
0: ஓகே, ஓகேங்க. தலைப்பு கேட்டீங்களா?
4: பாட்டு ஓடிட்டு இருக்கா?
0: பாட்டுங்களா? இல்ல இல்ல, லைவ் தான் பேசிட்டு இருக்கீங்க. தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டுக்கிட்டே இருக்க மேடம். அருமையான தலைப்பு மேடம். அதாவது மறந்துடணும், அதாவது எவ்வளவுதான் தோல்வி இருந்தாலும் மறந்துடணும் மேடம் வாழ்க்கையில. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வந்து நான் 10 வயசுல இருந்து இன்றைய வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் இருக்கேன். அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது மேடம்.
0: கண்டிப்பா.
4: ஆமா, வாழ்க்கைங்கிறது வந்து வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம். ஆமா, அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து அதை தாங்கிக்கிட்டு நம்ம அன்றாட வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா நம்ம வந்து இப்ப நம்ம எல்லாம் நடுத்தர மக்கள். ஆமா, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சில பேர் வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. நம்ம போன்றவர்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட சொல்லிட்டு நம்ம நாமளே ஆறுதல் படுத்திக்குவோம். அதுதான். ஆமா, அதனால வந்து தோல்வியை வந்து நம்ம வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கூடாது மேடம் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து மேடம்.
0: ஓகே, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
4: நன்றி மேடம்.
0: ஸோ நேர்களை ரொம்ப சூப்பராக, ரொம்ப வந்து பாசிட்டிவாக தோல்வி வந்தால் அதை வந்து நம்ம மறந்துடணும், அடுத்தது வந்து நம்ம வெற்றி நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
5: நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலேருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன் மேம்.
0: ஓகே, தலைப்பு கேட்டீங்களா?
5: மேம், இன்னொரு வாட்டி க்வெஸ்சன் சொல்லுங்க. தோல்வி
0: தோல்வி வந்து நம்ம மறக்க வேண்டிய ஒன்றா இல்ல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றா?
5: நிச்சயமா தோல்வி அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று.
0: நான் சொல்றீங்க,
5: ஆமா, தோல்வியை நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாதான் நம்ம எந்த விஷயத்துக்காக தோத்தோம் அப்படிங்கறத யோசிச்சு அத சரியா நம்ம செய்வோம். வெற்றி அப்படிங்கறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை விட தோல்வி அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கணும்.
0: தோல்வியில இருந்து கத்துக்கிட்ட பாடத்தை ஞாபகம் வச்சுக்கணும்ன்றீங்களா?
5: உண்மை. அதே மாதிரி அது தோல்வியினால நமக்கு என்ன பின்னடைவு வந்தது,
0: எந்த காரணத்துக்காக தோத்தோம், இல்ல
5: அந்த தோல்வி வந்தது, அந்த தோல்வியை கலைந்து எப்படி எல்லாம் எடுக்கிறது அப்படின்னு நம்ம முயற்சிக்கணும் மேம். அது மட்டும் இல்லாம இந்த தோல்வியில நம்ம துவண்டு விட கூடாது மேம், அதே ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பா.
5: இன்னைக்கு எனக்கு தோல்வி ஏற்பட்டுதா, அதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு நான் அதை வந்து ஒர்க் பண்ணமே தவிர்த்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது மேம். அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயித்தவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில தோல்வியுற்றவர்கள் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஒரு தௌசண்ட் பல்ப கண்டுபிடிச்சாருங்க, தௌசண்ட் வாட்டி அவர் தோத்தாரு, ஓகேவா? ஒவ்வொரு தோல்வியிலையும் அவர் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டாரு மேம். அப்ப அவர் தோல்விய மறக்கல. ஒரு வாட்டி இன்டர்வியூல கேக்கும் போது அவர் சொன்னாரு, நான் ஒவ்வொரு வாட்டியும் தோல்வியுற்றேன்னு நினைக்கல, ஒவ்வொரு புதிய அனுபவத்தை பெற்றேன், அதனாலதான் நான் டங்ஸ்டன் பல்ப் அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னாரு. அப்போ ஏன் நம்ம தோல்வியை தோல்வியா பாக்கணும் இல்ல மேம்?
0: கண்டிப்பா.
5: அப்ப அந்த தோல்வியை கூட ஒரு அனுபவமா பாக்கணும். அதனால தோல்வியை நிச்சயம் நம்ம மறக்க கூடாது, அத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும், அதுல இருந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கத்துக்கணும்ங்கிறது என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, அளித்தமைக்கு நன்றி. ஸோ நேயர்கள்லாம் ரொம்ப அருமையாக ரொம்ப பாசிட்டிவாக தோல்வியிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும், அந்த தோல்வியை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் அந்த தோல்வியை மறந்துடணும், நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்பிக்கையானவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிட்டு ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு நம்ம வந்து அதை தாண்டி வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக ஒரு செயலை செய்யும் பொழுது நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு தான் நம்ம வந்து

செயல ஆரம்பிப்போம். ஸோ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மன வருத்தம் நமக்கு இருக்க தான் செய்யும். அதை மறக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும், ஆனால் அதையே நம்ம ஞாபகம் வச்சுருக்கக்கூடாது. ஆனால் அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை வந்து நம்ம மறக்கக்கூடாது. எந்த காரணத்தினால வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு, என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்னும் நம்ம செஞ்சுருந்தா அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக கொண்டு போயிருக்க முடியும். இப்படி வந்து ஒரு நாள் உட்கார்ந்து சில வழிமுறைகளை ஆராய்ஞ்சு இதை வந்து அடுத்த டைம் சக்ஸஸாக கொண்டு போக என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம யோசித்தாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம நினைக்கிறது சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்ட பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. எல்லாமே சமைகிட்டு

0: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு தோல்வி, மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றா. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அன்புசால் அறிவிப்பாளருக்கும் நேயர் சொந்தங்களுக்கும் என் கனிவான வணக்கங்கள்.
0: இனிய காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்களா நிலையா நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
1: ஓகே மேடம்.
0: தலைப்பு கேட்டிருக்கீங்க.
1: வெற்றியினால் தலைப்புக்கு வந்துட்டேன் மேடம். வெற்றியினால் கிடைக்கும் விருதுகளை விட தோல்வியினால் நாம் அடையும் பயன்கள் பன்மடங்கு உயர்ந்தவை. மறக்க வேண்டிய தோல்விகளை மறக்காதிருத்தல் கெடுதல் வரும். அதேபோல் நினைவில் இருக்க வேண்டிய தோல்விகளை மறந்தால் கெடுதல் வரும். சில தோல்விகளை நாம் மறக்கவே கூடாது. அப்படி மறந்தால் அப்படிப்பட்ட தோல்விகளால் வரும் கெடுதல்களை நாம் மீண்டும் சந்திக்க நேரிடும். மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்க மறக்கப்பட வேண்டிய தோல்விகளை மறந்தே ஆக வேண்டும். அப்படி செய்தால் மனநலனும் உடல்நலனும் பாதுகாக்கப்படும். தோல்வியே வெற்றி பாதை முதற்படி என்பதை இங்கு நினைவு கூறுவது சால பொருந்தும். நிறைவாக நான் கூற விரும்புவது, மறக்க தகுதியான தோல்விகளை மறந்தும் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டிய தோல்விகளை நினைவில் கொண்டு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அதுவே வெற்றி மாலையின் வாயில் நாம் நுழையும் நல்ல வழியாக இருக்கும்.
0: ஓகே, அருமையா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களை அளித்தமைக்கு நன்றி.
1: ஓகே மேடம், தேங்க்யூ.

0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். நான் மகா தாராவரத்துல இருந்து பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: அதாவது மேடம், வெற்றி வாழ்க்கையில வெற்றி தோல்வின்னு ரெண்டு இருக்கு. என்ன பொறுத்தளவு எல்லாமே பாசிட்டிவா நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பொறுத்தளவு அப்படி இல்லை, எல்லாமே நெகட்டிவா தான் நினைப்பேன். இப்ப நம்ம போனே பண்றோம், மேடம் எடுக்கலன்னா என்ன செய்யறது, அப்படிதான் நினைச்சிருந்தேன். அப்ப எடுக்காம இருந்தீங்கன்னா கூட எனக்கு வருத்தம் வராது.
0: ரெண்டு பக்கமும் யோசிப்பீங்க, எடுத்தா பேசலாம், எடுக்காம இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு.
1: அவ்வளவுதான், தோல்வியதை முன்னிறுத்திக்குவேன். அப்போ எந்த எடுத்துட்டாலும், எந்த கல்யாணமே பண்ணாலும் அவர் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டா
0: என்ன செய்யறதுங்களா?
1: அப்படி நினைக்கிறதுனால எனக்கு பாதிப்பே இருக்காது. அப்படி ஓடி போனாலும் பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா அது அப்படி ஓடி போயிட்டா என்ன செய்யறது அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிக்குவேன். நம்ம வேற ஒரு தொழில் செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு அதை ஆர்த்திப்படுத்திக்குவேன். அதனால எனக்கு எந்த தோல்வியுமே என்னைய வந்து பாதிக்காது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து மேடம், உண்மையான அன்புள்ளவங்க இருக்காங்க. ரொம்ப கோடியில ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களோட காலடியில் நம்ம இருந்துட்டோம்னா அந்த அன்பை நம்ம அனுபவிச்சுனா எந்த தோல்வியுமே நம்மளை எதுவும் செய்யாது. கடவுளோட அப்புறம் கடவுளுக்கு பயந்து நடக்கணும். கடவுளுக்கு பயந்து நடக்கணும், நல்லதே செய்யணும். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து கை தூக்கி விடணும். இப்படி எல்லாம் செஞ்சோம்னா நம்ம மனசு வந்து நல்ல ஒரு ரோஜா பூ மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு மெல்லிசா இதையுமே மெல்லிசா இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலுமே நடக்காதுங்கிறது என்னுடைய கொள்கை. நல்லது செய்யுங்க. நம்ம அன்னை தெரசா சொன்னாங்க, 10 பிரார்த்தனை செய்யறதை விட ஒருத்தருக்கு உதவி செய்யறது இதுதான் மேலு அப்படின்னு
0: நடக்கணும். அதை ஏத்துக்கிற மனநிலை கண்டிப்பா நமக்கு இருக்கணும். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நீலகிரி மாவட்டம் இலக்கர் ரங்கநாதன் பேசுறேன் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேங்க மேடம். நிகழ்ச்சியெல்லாம் அருமையா இருக்கு, எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க.
0: ஓகே சார், தலைப்பு கேட்டீங்களா இன்னைக்கு?
2: நான் தலைப்பு கேட்டேங்க. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படிங்க.
0: தோல்வி வந்து மறக்க வேண்டிய ஒன்றா இல்ல நம்ம நினைவுல வச்சுக்கணுமா அப்படின்னு?
2: நினைவு வச்சுக்கணுங்க மேடம். மறக்க முடியாது. தோல்வி அடைஞ்சது வந்து மறக்க முடியாது. மறுபடியும் தோல்வி அடையாம வெற்றி இது பண்ணிருக்கீங்க.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அளித்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: நான் கும்பகோணம் ஆறுமுருகேசன்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். என்னங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. தலைப்பு கேட்டீங்களா?
3: ஒருத்தங்க நம்ம அப்படியே பத்தமரம் அப்படியே நிக்க பாருங்க, அது மாதிரி நிக்க
0: வேண்டியதான்
3: மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.
0: ஓகேங்க, நன்றி. வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய நிகழ்ச்சியில தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா அப்படின்றது குறித்து நேயர்கள் ரொம்ப சூப்பரா அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: கோவிமட்டம் பொள்ளாச்சிந்து சரவணன் பேசுறேன்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கீங்களா?
0: கேக்குதுங்களா?
4: கேக்குது.
0: இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. தலைப்பு தெரியுமா?
4: தோல்வி நமக்கு கற்றுத்தரும் பாடம்.
0: தோல்வி வந்து மறக்க வேண்டிய ஒன்றா இல்ல நினைவுல வச்சுக்க கூடிய ஒன்றா அப்படின்றது?
4: கண்டிப்பா மறக்கவே கூடாது. ஒரு
0: பாட்டு
4: தோல்வி
0: நிலை. ரொம்ப அருமையா சொன்னீங்க, அளித்தமைக்கு நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள் என்ற தலைப்பு. தோல்வி நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா, மறக்க வேண்டிய ஒன்றா? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9334-1-0-1-8, 9342-1-0-1-8, 8300-1-0-1-8. வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
5: மேடம், கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. எனக்கு தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் மேடம், நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது தோல்வியை வந்து பல நேரங்களில் நம்ம அறியாம நமக்கு வரக்கூடிய தோல்விகளை வந்து நினைச்சு பார்க்கும் போதுதான் அந்த தோல்வியிலேருந்து நம்ம பாடம் கத்துப்போம்னு சொல்லுவாங்க. அந்த தோல்வி என்ன நடந்ததுன்னு, ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம தோல்வியை நினைச்சுட்டே இருந்தோம்னு
0: வைங்களேன்,
5: நமக்கு அதுலேருந்து பாடம் கத்துக்கணுங்கிற எண்ணம் கூட நமக்கு தோணாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், தோல்விய முதல்ல மறக்க கத்துக்கணும். வாழ்க்கைனா வெற்றியும் தோல்வியும் சகஜம். அந்த தோல்வியை நீங்க மறந்துட்டு நீங்க வெற்றி பெறணுங்கிற எண்ணம் உங்க மனசுல வரும்போதுதான் அந்த வெற்றிக்கான வழிகளை தேடுவீங்க. அந்த வழிகளை நீங்க தேடும் போதுதான் நம்ம ஏற்கனவே அந்த தோல்வியில என்ன நினைச்சோம் அப்படிங்கறத யோசிக்க முடியும். ஆனா நீங்க அந்த பழைய தோல்வியவே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, உங்களால அடுத்த ஸ்டெப் காலடி எடுத்து வைக்கவே முடியாது மேடம்.
0: கண்டிப்பா
5: வாழ்க்கையில வந்து வெற்றி மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு தோல்வியை தொட்டு போயிட்டோம், அதுக்கடுத்து ஒரு வெற்றி வாங்குறோம்னா மூணாவதா நீங்க முயற்சி பண்ணும் போது நடுவில் வாங்கின வெற்றியை தான் நீங்க நினைவு வச்சுக்கணும்.
0: அன்னைக்கு
5: நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா, அப்ப நம்ம இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர, ஐயோ அன்னைக்கு நம்ம தோத்துட்டோமே அந்த தோல்வியில நம்ம எப்படி எழுந்திருக்கிறது எப்படி நினைச்சிட்டோம்னு வைங்களேன், நம்மளால அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிறத மறக்கணும், மறக்கக்கூடிய ஒண்ணுதான். அதை மறந்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன என்னங்கிறத பாக்கணுமே தவிர, திரும்ப திரும்ப முன்ன நடந்த தோல்விகளை பாடம் கத்துக்கிறேன் பேரு வைன்னு அதையே நினைச்சிட்டு வந்தோம்னு வைங்களேன், நம்மளால வெற்றிக்கே போக முடியாதுங்கிறதான் என்னோட கருத்து.
0: ஆனா அந்த தோல்வியில இருந்து கத்துக்கிட்ட பாடத்து மூலமா நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போலாம்ல?
5: நிச்சயமா நிச்சயமா, அந்த தோல்வியில இருந்து நம்ம ஒரு பாடங்களை கத்துக்கணும். ஆனா அதுக்காக வேண்டிய அந்த தோல்வியவே நம்ம நினைச்சிட்டு
0: வச்சுக்கோங்களேன்.
5: இப்போ நான் வந்து ஒரு தோத்து போயிட்டேன் ஒரு 3 மாசம் முன்னாடி, திருப்பி நான் வந்து அந்த தோல்வியை மறந்துட்டு இன்னைக்கு வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன்.
0: என்னுடைய
5: வாழ்க்கையில நான் நிறைய வெற்றிகளை பெறணும்னு நினைக்கும் போது அதுல நான் வெற்றிக்கான வழிகளை பல தேடும் போது அன்னைக்கு நம்ம அடைஞ்ச தோல்வியில என்ன காரணங்கிறதே நான் அலசலாம். ஆனா அந்த தோல்வியவே மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே மனசை போட்டு உருவாங்க
0: என்னால
5: அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது,
0: பாருங்க
5: கூட எனக்கு தோணாது.
0: ஓகே சார், ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
5: தேங்க்யூ,
0: நன்றி. ஸோ நேயர்கள் எல்லாருமே ரொம்பவே அருமையாக உங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வாட்ஸ்அப் வழியாக ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான் பகுதியிலிருந்து, தோல்வி அப்படின்றது ஒரு குழி போன்றது, விழுந்த வழியையும் அந்த அவமானத்தையும் நினைத்து அழுது கொண்டுட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும். தோல்விகளே வந்து சிறந்த வழிகாட்டியாக இருக்கும், தோல்வியை வந்து தடையாக பார்க்காம வெற்றிக்கான ஒரு படியாக நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான் பகுதியிலிருந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சுரேஷ்குமார் ராஜாமணி தென் பொன்முடியிலிருந்து, தோல்வி வந்து நம்மளோட வெற்றிக்கு முதல் படி, வெற்றி பெற்றுக்கொண்டே இருந்தால் தோல்வி வந்தால் அந்த பயம் மாறி முயற்சி செய்யணும் நம்ம கண்டிப்பாக. தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம அந்த தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது, கண்டிப்பாக அது நமக்கு வந்து அந்த பாடம் வந்து ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் எல்லாரும் ரொம்ப அருமையாக உங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: வாழ்க்கை அப்படின்னா அது ஒரு போராடும் போர்க்களம் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றா? நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து புவனேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நல்ல டாபிக் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் நல்ல விதமா அழகா பேசிட்டு வராங்க. என்னுடைய கருத்துன்னு சொன்னா, தோல்வி வந்து மறக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்ல. ஏன்னா அதுக்காக வேண்டி தோல்வியே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாதுங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மைதான். ஆனா தோல்வி, ஒவ்வொரு தோல்வியும் நம்மளுடைய வெற்றி படிக்கான அடிக்கோள் தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில நிறைய முன்னேறி சாதிச்சு வந்தவங்க ஒவ்வொருத்தங்களும் ஸ்டாண்டர்டா நிக்கணும்னா அவங்க வாங்குற தோல்விதான். ஏன்னா தோல்வியில இருந்து நிறைய பாடம் கத்துக்கலாங்க. வெற்றிகளை மட்டுமே சந்திச்சு வரவங்களை விட தோல்விகளை வந்து சந்திச்சு வரவங்க வந்து வாழ்க்கையில நிறைய தவறுகளை திருத்திக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ முன்னேற்ற பாதைக்கு செல்லுறதுக்கு அப்புறமும் நிலையா நிக்கிறது அவங்க வந்த பாதைகளை நினைச்சு பார்க்கும் பொழுது. அப்ப நமக்கு கிடைச்ச தோல்வியை வந்து நம்ம மறக்க கூடாது. தோல்வியில இருந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். நம்ம என்னென்ன தவறு பண்ணோம், எப்படி எப்படி ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அதுல வந்து நம்ம தப்பா இது பண்ணிட்டோம். அப்ப அடுத்த தடவை போகும்போது அந்த எக்ஸாம்ல என்னென்ன தப்பு வந்தது, என்னென்ன கேட்டாங்க, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணதுனால நமக்கு மார்க் போச்சுன்னு நம்ம யோசிச்சாதான் அடுத்த தடவை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்க முடியும் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அப்படி பார்க்கும் பொழுது தோல்வி வந்து நம்மள ஒத்தத்துறதுக்கு ஒரு அடிக்கோளா இருக்கும். அத வந்து நினைச்சிட்டே இருக்க கூடாது. ஆனா தோல்வியை வந்த அடைஞ்ச தோல்வியை நம்ம மறந்துட்டோம்னா சுத்தமா நம்ம திருப்பியும் வந்து அதே தோல்வியான பாதைக்கு செல்லக்கூடும். நம்ம தோல்வியை நினைக்கும் பொழுதுதான் என்ன தப்பு பண்ணோம், என்ன நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நம்ம எப்படி எல்லாம் வந்தா வெற்றி பாதையை அடைய முடியும் அப்படின்னு போனதனால பண்ண தப்ப பண்ணாம இருக்கணும்னா நம்ம தோல்வியை மனசுல நினைச்சிட்டு இருக்கணுங்கிறதுதான் என்னோட நினைப்புங்க, நான் என்னுடைய கருத்து.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. அளித்தமைக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: ஸோ வாட்ஸ்அப் வழியா குமார் இடுக்கி மாவட்டத்திலிருந்து, தோல்வி அப்படின்றது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று அப்படின்னு ரொம்பவே கட்டாயமா சொல்லியிருக்காரு. தோல்வி தான் வெற்றியோட முதல் படிக்கட்டு. ஸோ அதை மறக்காம இருந்தா நம்ம கண்டிப்பா வந்து அந்த வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்கான வெற்றியை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேயர்கள் எல்லாரும் ரொம்ப அருமையா இன்னைக்கு வந்துட்டு தோல்வி வந்து நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றா இல்லையே மறக்க வேண்டிய ஒன்றா அப்படின்ற குறித்து பேசினோம். நிகழ்ச்சியின் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

சரோஜா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள், இதுவரை எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா இல்லை நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா அப்படின்றது குறித்து உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அருமையாக கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தோல்வி அப்படின்றது நாம முற்றிலுமாக மறந்துவிடக்கூடிய ஒன்று இல்லைங்க, மாறாக அதிலிருந்து நம்ம பாடங்களை கத்துக்கணும். அந்த வழியை மட்டும் நம்ம மறந்துட்டு முன்னேறி செல்ல நம்ம கத்துக்கிட்ட பாடத்திலிருந்து வழிகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்குற அந்த அனுபவம் மாதிரி எந்த ஒரு வெற்றியும் வந்து நமக்கு அனுபவத்தை தராது. எனவே தோல்விகளை கண்டு அஞ்சாம வெற்றிக்கான படிக்கட்டுகளா அதை மாத்தி நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் கண்டிப்பா நம்ம நினைச்ச இலக்கை அடையலாம், வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஈட்டி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சிநிரல் இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரும் காட்டு நாயக்கர் பாடல்கள். இன்று பிற்பகல் 2:30 பூவையர் உலகம், இதில் நீலகிரி மாவட்ட கல்வித்துறை கண்காணிப்பாளர் மதியொளி அவர்களுடனான நேர்முகத்தின் 3 இடம்பெற கேட்கலாம். நேர்களை இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உலக அல்சைமர்ஸ் தினத்தை ஒட்டி டாக்டர் மகாதேவன் அவர்களுடன் நீர்முகம் இடம்பெற கேட்கலாம். மாலை 4:00 எதிரும் புதிரும் 1 தமிழில் பேசுங்கள் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நேர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகழ்ச்சி, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. இன்று மாலை 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் சீன காய்கறிகள் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் எப்பநாடு பகுதியைச் சேர்ந்த உழவர் ரவி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர். ஒன்பது அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நீர்கள் இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8. ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சி பெண்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு, வீட்டு குறிப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் முதல்ல வந்து நம்ம ஒரு அருமையான பாடலை கேட்க போகிறோம். அண்ட் அந்த பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து, அதாவது பெண்கள் அப்படின்னாலே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நிர்வாக திறமை உடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு நிர்வாக திறமை இருக்கிறதுனால பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எந்த விஷயத்தையுமே வந்து கண்டுக்காமல் இருக்க முடியாது, கண்டும் காணாமல் இருக்க முடியாது. எல்லா விஷயத்துலையுமே தன்னால் ஒரு இன்வால்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். எந்த விஷயத்தை வந்து பெண்கள் வந்து செஞ்சாலுமே அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் அப்படின்றது இல்லாமல் அவங்க வந்து செய்யவே மாட்டாங்க. அதனால தான் எப்போவுமே பெண்கள் அப்படின்னா இன்னும் வந்து பொறுப்புள்ளவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பொறுப்பு அப்படின்றது என்னென்னா, அது வந்து ஒரு அவங்களால வந்து ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக செய்யவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் வந்து தன்னைத்தானே முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு செய்யக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான வந்து ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே தன்னைத்தானே முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு செஞ்சிட்ருக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான நேரங்கள், அதை வந்து கரெக்டாக ஒதுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் வந்து எப்படி அவங்களுக்கான நேரத்தை வந்து ஒதுக்கலாம், ஸோ எப்படி அவங்களுக்கான ஆரோக்கியம், அழகு, அதே மாதிரி மன நிம்மதி, அவங்களுக்கான மனசுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களோட மன அமைதிக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இந்த பாடலுக்கு அப்புறமா. தொடர்ந்து நேர்ந்திருங்கள். இது உங்கள் ODFM 101.8. இங்கே எல்லாமே சமகித்து

அன்பே ஆரோயிரே திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை தான் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பெண்கள் வந்து தனக்கான நேரங்களை வந்து எந்தெந்த விஷயத்துக்காக ஒதுக்கணும் அப்படின்னா, அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக பெண்கள் வந்து நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், அதாவது ரொம்ப ரொம்ப முதல் இடத்துல இருக்கிறது தூக்கம். தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருமே வந்து கண்டிப்பாக, அதாவது தொடர்ந்து 7 to 8 மணி நேரம் வந்து தூங்கணும். அதாவது அந்த 7 மணி நேரம் இல்லைனா 8 மணி நேரத்தை பிரித்து நான் வந்து காலை நைட்டில் வந்து ஒரு 4 மணி நேரம், மதியானம் வந்து நான் மறுபடியும் ஒரு 4 மணி நேரம், ஸோ மொத்தமாக 8 மணி நேரம்னு எல்லாம் சொல்லக்கூடாது.

மொத்தமாகவே ஒரு மனிதன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா தூங்க வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், 7 லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தொடர்ந்து தூங்கணும் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பெண்கள் குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உறக்கம் அப்படின்றது வந்து கம்மியாயிட்டே போக போக அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய உடலில் வந்து பாதிப்பு அப்படின்றத விட அவங்களுடைய மனசில் தான் வந்து பாதிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த உறக்கம் அப்படின்றது வந்து கம்மியாக கம்மியாக அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து அதிகமான மறதி ஏற்படுதல் இல்லைன்னா வந்து ரொம்பவே மன அழுத்தமாயிட்டு அவங்க வந்து ஒரு கோபப்படுற ஒரு பர்சனாக வந்து மாறிடுவாங்க. இல்லைனா வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்லா ஒரு சிரித்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தவங்க திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசுறது கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்களே வந்து தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்திக்கிறது அதெல்லாம் வந்து விரும்புவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க, யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லை, அதே மாதிரி வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதனால வந்து நம்மளுக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சோ அப்படின்னுலாம் வந்து சிந்திக்காம எதனால இது வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய தூக்கம் அப்படின்றது ரொம்பவே குறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக உறக்கம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்குமே அடிப்படையாக 7 லிருந்து 8 மணி நேரம் தேவை. ஸோ அதில் பெண்களுக்கு குறிப்பாக அந்த தூக்கம் அப்படின்றது வந்து கிடைக்குதா அப்படின்னு வந்து பெண்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களும் வந்து அதில் ஒரு கேர் எடுத்து அவங்க கரெக்டாக வந்து இந்த டைமில் வந்து தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை மற்றும் உடல் நலத்துக்கு ரொம்பவே அது வந்து தேவையான ஒன்று, அதை வந்து கண்டிப்பாக பராமரிக்கணும் அப்படின்ற கருத்தோட நிகழ்ச்சியில் அடுத்தது இன்னொரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: கஜினி திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதி நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய குறிப்புகள் தெரிஞ்சுட்டே இருக்கோம். ஸோ அடுத்ததாக என்ன குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்மத்தையும் அவங்களுடைய அதே மாதிரி முடியையும் வந்து பராமரிக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்து குறிப்பாக அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்றது இதுக்கு ரொம்பவே முக்கியம். சர்மத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து சர்மத்தை மேலே அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. பட் அதையும் தாண்டி சர்மத்தை பராமரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட டயட்ல நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள். இது வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னாலே எல்லாருமே சொல்லக்கூடியது பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சர்ம பராமரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலே பழங்கள் மற்றும் காய்கறிகள் தான். தினந்தோறும் நம்ம வந்து உண்ணக்கூடிய உணவில் இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் இதோட அளவு வந்து 75% இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த டயட். அந்த 75% பழங்கள் மற்றும் காய்கறிகள், மீதி இருக்கக்கூடிய 25% தான் நம்ம மற்ற உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நிச்சயமாக நம்ம வந்து கொஞ்ச நாள் அதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து சர்மம் அப்படின்றது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், தலை முடியும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஊடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
2: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கான நிறைய டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் பெண்கள் வந்து அவங்களோட ஹெல்த்தை எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்றது, அதாவது உடலோட ரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டாக அளவில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் வந்து பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கொலஸ்ட்ரால், அது கொழுப்பு சத்து அப்படின்றது சரியான லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே மாதிரி டயட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், பழங்கள், அதே மாதிரி புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், இதெல்லாமே வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி புகைப்பிடித்தல், அதே மாதிரி மது அருந்துதல், இதை வந்து தவிர்க்கிறது நல்லது. அண்ட் அது வந்து பெண்களுக்கான அவங்களுடைய ஹார்ட்டோட அந்த ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்பவே உதவும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அயன் சக்தி அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக தேவை ஒரு நாளைக்கு. ஸோ அவங்களுடைய உணவுகளில் வந்து அயன் சக்தி அப்படின்றது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் தண்ணீர் அப்படின்றது வந்து அதிகமாக வந்து குடிக்கக்கூடாது, குறைவாகவும் குடிக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்றது வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு ஏற்ப மாதிரி தண்ணீரும் வந்து குடித்து அவங்களுடைய உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது அப்படின்றதும் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்நேகிதி விஷய நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசணும், அருமையான பாடலெல்லாம் கேட்டோம். இதோட நிறைவு பெறுகிறது இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்தி கழகத்தின் 15 ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தூய எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கழகம் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மருந்து பொருட்கள் செய்முறை கையேட்டை வெளியிட்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1100 மேற்பட்ட மருந்து பொருட்கள் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில ஆய்வு மையங்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலின்படி இந்த மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் குறிப்பிட்டார். கனடாவில் விமான பயிற்சியின்போது ஏற்பட்ட விபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த மனோஜ் சிவக்குமார், ஸ்ரீசரண், திருஞான சம்பந்தம் ஆகிய இருவரின் உடல்களையும் இந்தியா அனுப்பி வைப்பதற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளார். இந்த விமான பயிற்சி மாணவர்களை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். நாளை கெவாடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வடோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கவுள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற 18வது சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட விழாவில் எந்த ஒரு படத்தையும் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சகம், 6 படங்களுக்கு மட்டும் விரிவான தகவல்களுடன் கருத்துருவை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்பகுதியில் கடும் சூறாவளி மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹச்சிஜோ தீவுக்கு மேற்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடும் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. போசோ தீபகற்பத்தையொட்டி இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சேவா சங்கல்ப் தொடரில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுத்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் குறித்த தொகுப்பு.
3: மத்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கான சேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரை ஸ்ரீராமர் கோவில் நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. 2017 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் பொறுப்பேற்ற அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராமர் கோவிலை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டன. இதன் தொடக்கமாக தீப உற்சவம் நடத்தப்பட்டது. அயோத்தியில் மீண்டும் கலாச்சார மற்றும் ஆன்மீகத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அயோத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டவுடன் ஸ்ரீராம் லல்லாவுக்கு பிரதிஷ்டை செய்யும் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உலக அளவில் இந்தியாவின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்தது. உலக அரங்கில் அயோத்தி மாநகர் சிறப்பான இடத்தையும் பெற்றது. சனாதன கலாச்சாரத்துடன் இணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சியும் மேம்பட்டது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையையும் அவர் காட்டிய நல்வழியையும் உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமரின் மாண்புகளை எடுத்துரைத்து வருகின்றனர். இன்றைய தினம் அயோத்தி ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வழிவகுத்து புதிய வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி உருவெடுத்துள்ளது. நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீராமரின் அயோத்தி நகர் என்றென்றும் சிறந்து விளங்கும்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்றுள்ள நிலையில் பக்தர்கள் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனையொட்டி கட்டணமில்லா தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று முடிந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் 1000 பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருப்பினும் அன்றைய தினம் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் பொருட்டும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் 20ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 20ஆம் தேதி வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் வகையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு செய்து, அதாவது வரும் 23ஆம் தேதி வரை பக்தர்கள் கட்டணமில்லா தரிசனம் செய்திட திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள செங்கடல் மாகாணத்தில் இந்த கனிம சுரங்கம் அமைந்துள்ளது. சூடான் நாட்டின் கனிமவள நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுரங்கத்தின் 5 பகுதிகளில் தொடர்ச்சியாக சுவர் இடிந்து விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. பாறைகளும் மண்ணும் அதிக அளவில் மூடியிருப்பதால் மீட்பு பணி

0: பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காணாமல் போன தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் முழுமையாக பெற முடியவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியில் ஹிமான்ஷு தில்லான், ருதான்ஷ் பட்டேல், பர்த் ரகேஷ் மானே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இப்பதக்கத்தை கைப்பற்றினர். கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: தேசிய மீ கணினி இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். 21ஆம் நூற்றாண்டின் அதிவேக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப போட்டியில் ஒரு நாட்டின் அறிவுசார் வலிமையும் கண்டுபிடிப்புகளின் வேகத்தையும் தீர்மானிக்கும் முதன்மை உந்துசக்தியாக உயர் செயல்திறன் கணினித்திறன் உருவெடுத்துள்ளது. புதிய மருந்துகளை கண்டறிவது, பருவமழை மாற்றங்களை துல்லியமாக கணிப்பது, விண்வெளியின் ஆழத்தை ஆராய்வது, அணுசக்தி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வடிவமைப்பது என எத்தகைய பிரம்மாண்டமான அறிவியல் சவால்களாக இருந்தாலும் கோடிக்கணக்கான கணக்கீடுகளை ஒரு சில நொடிகளில் செய்து முடிக்க அதிநவீன மீ கணினிகள் அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இன்றியமையாதவை ஆகும். வெளிநாட்டு தொழில்நுட்பங்களையும் கணினி தளங்களையும் மட்டுமே சார்ந்திராமல் இந்தியாவை உலகளாவிய மீ கணினி உற்பத்தியாளராகவும் உயர் தொழில்நுட்ப தலைவனாகவும் நிலைநிறுத்தும் உயரிய நோக்கில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேசிய பெருந்திட்டம்தான் தேசிய மீ கணினி இயக்கம். அறிவியல் ஆராய்ச்சியின் ஆற்றலையும் அறிவு நுட்பத்தையும் பற்றி ஐயன் திருவள்ளுவர் கூறுவது, அறிவறிந்த கற்றார்க்கும் வாய்க்கும் அறிவுடையார் ஆகம் சென்றடையும் திரு. அதாவது அறிவின் ஆழத்தை உணர்ந்து உண்மை பொருளை கற்கும் நுண்ணறிவாளர்களிடம் அனைத்து செல்வங்களும் நன்மைகளும் தாமாகவே வந்து சேரும். அந்த வகையில் தேசத்தின் அறிவியல் அறிஞர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கணினி உள்கட்டமைப்பை வழங்கி நாட்டின் தொழில்நுட்ப பாதுகாப்பை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம். தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் இயக்கம் என்பது தனிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கான முயற்சி அல்ல, அது நாட்டின் ஒட்டுமொத்த அறிவியல் சூழலையும் இணைக்கும் மாபெரும் கூட்டு முயற்சி. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மற்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஆகிய 2 முக்கிய அமைச்சகங்கள் இணைந்து இத்திட்டத்தை வழிநடத்துகின்றன. இந்தியாவின் முன்னோடி ஆராய்ச்சி நிறுவனங்களான புனேவில் உள்ள சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் மற்றும் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஆகிய அமைப்புகள் மூலம் இத்திட்டம் களத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசால் சுமார் 4,500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்களை உள்ளடக்கிய ஒரு தேசிய உயர் செயல்திறன் கணினி வலையமைப்பை உருவாக்கி இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு தடையற்ற கணினி திறனை வழங்குதல் இதன் நோக்கமாகும். இத்திட்டம் வெளிநாடுகளிலிருந்து கணினிகளை அப்படியே இறக்குமதி செய்து நிறுவுவதை நோக்கமாக கொள்ளாமல் தற்சார்பு பாரதம் கொள்கையின் கீழ் உள்நாட்டிலேயே உதிரி பாகங்களை தயாரிப்பதை இலக்காக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் பல்வேறு முன்னணி கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் சக்தி வாய்ந்த மீ கணினிகள் நிறுவப்பட்டு அவை அனைத்தும் அதிவேக பிராட்பேண்ட் அமைப்பான தேசிய அறிவு வலைப்பின்னல் அதாவது நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் இதுவரை 37 மேற்பட்ட அதிநவீன மீ கணினிகள் நிறுவப்பட்டு அவற்றின் மொத்த கணினி திறன் 40 பெட்டாஃப்ளாப்ஸை தாண்டியுள்ளது. ஐஐடி வாரணாசியில் நிறுவப்பட்ட முதல் உள்நாட்டு மீ கணினியான பரம் சிவாய், பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் நிறுவப்பட்ட 3.3 பெட்டாஃப்ளாப்ஸ் திறனை கொண்ட மாபெரும் பரம் பிரவேகா, தமிழ்நாட்டின் பெருமைமிகு தேசிய தொழில்நுட்பக் கழகம் என்ஐடி திருச்சியால் நிறுவப்பட்டுள்ள பரம் பொருள், ஐஐடி காரக்பூரின் பரம் சக்தி மற்றும் ஐஐடி காந்திநகரின் பரம் அனந்தா ஆகியவை பரம் தொடர் மீக்கணினிகளும் தேசிய அறிவு வலைப்பின்னல்களும் ஆகும். வெளிநாட்டு தொழில்நுட்ப தடைகளையும் தடை உத்தரவுகளையும் உடைத்தெறிந்து பரம் என்ற கம்பீர பெயரோடு நாம் தொடங்கிய பயணம் இன்று ருத்ரா மற்றும் த்ரிநேத்ரா என்ற முழுமையான உள்நாட்டு தற்சார்பை அடைந்துள்ளது. நமது இளம் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் புத்தாக்க திறனுக்கு முழு சுதந்திரம் கொடுப்போம். அதிநவீன மீக்கணினி ஆற்றலின் துணையோடு பாரதத்தை உலகளாவிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை தலைவனாக நிலைநிறுத்துவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய மீக்கணினி இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
4: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம் நீர்களே.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்கலாம் நேர்களே.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை குன்னூரில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். இச்சங்கத்தின் நூற்றாண்டு மலரை வெளியிட்டு தொழில்துறை கண்காட்சியும் அவர் பார்வையிடுகிறார். இவ்விழாவில் பங்கேற்பதற்காக இன்று கோவை விமான நிலையம் வந்த குடியரசு துணைத்தலைவரை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மாநில அமைச்சர் திரு சம்பத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தேயிலை தொழில் சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள், சர்வதேச சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இதன்படி அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஸ்டார்ட் பஸ் காஃபி நிறுவனம் 800 தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உயர் ஊதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர், நம் மாநிலத்தின் மீது இந்நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கை நம் இளைஞர்களின் திறனுக்கு கிடைத்த சான்றாகும் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற உயர் நிறுவனங்கள் வர தமிழகம் ஒரு சிறந்த இடம் என்பதை இம்முதலீடு நிரூபிக்கும் என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதையில் இந்நிறுவனம் இணைவது நம் மாநிலம் உலகளாவிய தொழில்நுட்ப வணிக சேவை மையமாக உருவெடுத்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அரசு கூறியுள்ளது. இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ் கீர்த்தனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் வரும் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் 12,692 பேருந்துகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன் மூலம் 7 அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் 18,413 திட்டமிட்ட பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 84,32,000 மகளிர் பயன்பெற வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான மின்னணு பயணச்சீட்டு இணைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் சோதனை மற்றும் சரிபார்ப்பு பணிகள் வரும் 25ஆம் தேதிக்குள்ளும் சோதனை ஓட்டம் 27ஆம் தேதி என்றும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்திற்கு வழி ஏற்படுவதோடு மாணவிகள் கல்லூரிகளுக்கு செல்லவும் மகளிர் பணியிடங்களுக்கு செல்லவும் இந்த திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் இல்லாத காரணத்தால் பத்திரப்பதிவுத்துறை வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் எடுத்துரைத்தார். கடனை குறைத்து வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேளாண் சிறப்பு திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் தலா 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவது விவசாயிகளின் வேளாண் தேவைகளுக்கு பெரிதும் பயனளித்து வருகிறது. 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 4,47,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை 23 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2031ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் 1,06,000 கோடி ரூபாய் நிதியுதவி பெண் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வேளாண் நிதி உதவி விவசாய பணிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தஞ்சையை சேர்ந்த விவசாயி தெரிவிக்கையில்,
1: மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் ₹6,000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இது எங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் போது எங்களுடைய இடுபொருள் செலவு மிகவும் குறைகின்றது. அதனால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பதாகவே நீர்நிலைகளை தூர்வாருதல், ஆகாய தாமரை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீட்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பலவீனமான மின்கம்பங்கள், மின் கோபுரங்களை கணக்கெடுத்து உடனடியாக சீரமைப்பதன் அவசியத்தையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். டெல்டா மற்றும் கடலோர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இதில் கலந்து கொண்டனர். மருந்தியல் துறையில் தற்சார்பிற்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மருந்தியல் பட்டியலின் 7வது பதிப்பை இன்று வெளியிட்டு பேசிய அவர், 1100 மருந்தியல் கண்காணிப்பு மையங்கள் நம் நாட்டில் செயல்படுவதாக குறிப்பிட்டார். ஆரம்ப சுகாதார நிலைகள் வரையிலும் இம்மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மருந்தக கண்காணிப்பு தரவுகளை உலக சுகாதார மையத்திற்கு வழங்கும் தரவரிசை பட்டியலில் இந்தியா தற்போது 8வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்திய மருந்தியல் நூல்களை 25 நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் சுயமாக மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் தமிழக மீனவ இளைஞர்களுக்கான 5வது திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. 3 மாத காலம் நடைபெறும் இந்த இலவச பயிற்சியில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் அகில இந்திய தொழில் பிரிவில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் தொடர் கனமழையால் பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறையினர் தடை பிறப்பித்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரம் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலே அதிக அளவில் ஜவ்வாது மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலையில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து தண்ணீர் வரத்து அதிகரித்து பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா தலமான பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறையால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்கும் வகையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் குன்னூரில் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. திரைப்பட பாடல் கேட்கலாம் நேர்களே. இது உங்கள் ஊட்டி FM 101.8.

0: Tamilnadu, Puducherry, Karaikal and Telangana for today. And Indian shooters win 3 medals in men's 10-meter air rifle, taking total tally to 6 at Asian Games in Japan. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
8: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
9: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி காட்டு நாயக்க இன மக்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
10: நாங்க சாமி கோயிலுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு முடிஞ்சு சாமிக்காக நாங்க

0: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM.

நேயர்களே, இனி தினந்தோறும் மாலை 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். நமது ஊட்டி FM 101.8 உலாவர கேட்கலாம்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: ஹலோ,
1: 8ஆம் தேதி எப்ப வரும்?
2: ஹலோ
1: பிரதர், உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு at OTFM 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பூவையர் உலகம். நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நம்மளுடைய இளைய தலைமுறையினருக்கு, பெண்களுக்கு, குறிப்பாக இளம் பெண்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்கள், அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டிய வழிமுறைகள், எவ்வாறெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, சரி பிரச்சனைகளே வராமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த சமூகம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெருக்கடியான சமூகம். யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையில் ஒன்றா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வை தரக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த பூவையர் உலகம் நிகழ்ச்சி. இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய பள்ளிக் கல்வித்துறையை சேர்ந்த அலுவலர் மதியொலி அவர்கள். அவர்கள் வந்து மலை மாவட்டத்திற்கு பணிமாறுதல் காரணமாக வந்திருந்தாலும் அவர்களுடைய அனுபவங்களும் நமக்கான விழிப்புணர்வு பாடங்களாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வரிசையில் அவர்களை நாம் நேர்முகமாக இன்று சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், நீங்களும் நிகழ்ச்சியை இணையலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு அலுவலகத்தில் உதவியாளராக இருந்து இன்றைக்கி ஒரு அதிகாரியாக உயர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கான ஒரு எத்தனையோ கடின உழைப்புகள் இருந்தாலுமே இன்றைய இளம் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா இத்தனை வருட அனுபவத்தில் நீங்கள் எதை பார்த்துருக்கீங்க?
1: முதல் பிரச்சனை பெண்ணுன்றது தான், அவங்களோட ஆடைகள். எங்கே போனாலும் ஆண்னா ஒரு 10 நிமிடங்களை கிளம்பிடுவாங்க, பெண்கள் மட்டும் வந்து எதிர நம்ம அந்த கருக்குகளை நம்மளோட உடல்களை ஒரு சில அந்த பார்வைகளை எதிர்கொள்ளணும்னா அதுக்கான உடைகள் நேர்த்தியாக அணியணும். அதுக்கடுத்து வந்து என்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் ஆண்கள் எது பண்ணாலும் சரியாக கவனிக்காத அந்த சமூகம் வந்து பாராட்ட யோசிக்கும், ஆனால் நம்மளை கிரிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு முத முதல்ல முன்ன வரும். ஒரு பொம்பளை தான் இருக்காங்க, அந்தம்மா அப்படி தான், அவங்களால என்ன பண்ண முடியும், இது பெண்களே பேசுவாங்க, அந்தம்மா அப்படி தான், ஒரு ஜென் வந்து அதிகாரியாக இருந்தால் அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார், அவர் நம்ம சொல்கிறத கேட்பார், ஒரு பெண்ணா பேச மாட்டாங்க அப்படின்வாங்க. ஒரு பெண் எப்பவும் வந்து எப்படி எளிதாக அணுகக்கூடியதாக இருப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டாவது, பெண்களுக்கு அந்த விசாலமான பார்வை இல்லை அப்படின்வாங்க, இந்தம்மா எதுக்கத்தாலும் எரிஞ்சு விடுது அப்படின்வாங்க. அந்த எரிந்து பெண்கள் எரிஞ்சு விடுறாங்க பணியிடத்துலன்னா அந்த பாதுகாப்பு சூழல் ஃபஸ்ட்டு ஒன்றுன்றத இன்னொரு பெண்ணுக்கே அதை புரிஞ்சுக்க ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அதுதான், இந்த பெண்கள்லாம் வந்து சலுகையை எதிர்பார்ப்பாங்க, அவங்க ரொம்ப மென்மையானவங்க, பலகீனமானவங்க, அவங்களால போல்டாக சில விஷயங்களை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கண்மூடித்தனமாக ஹைப்பராக நடந்துப்பாங்க, இல்லைனா ரொம்ப லோவாக நடந்துப்பாங்கன்ற ஒரு மனநிலை இருக்குது. அதை வந்து முதல்ல மாற்றணும். இங்கே நான் வந்த போது அப்படி தான் சொல்லுது, இவங்க பெண்ணாக இருக்காங்க என்ன பேசுவாங்க, பேச தெரியுமா, முதல்ல பணி என்னன்னு தெரியுமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பித்த பிறகு இங்கே இருக்கிற அதிகப்படியான ஆசிரியர்கள் என்னை கேட்ட ஒரே வார்த்தை, மேடம் நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு ஏன் சார் பேசக்கூடாதா, பேசுறது தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம் இது வரைக்கும் யாரும் நாங்கள் பேசி கேட்டதில்லைன்னாங்க. இதை வந்து கேட்கும்போது முதல்ல எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்காங்க, அது எப்படி நான் பேசாமல் பணி புரிந்துருக்க முடியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் பணி புரிந்த எல்லாமே பெண்கள் தான், இல்லை அவங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை என்னென்னு கேட்டு விட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அது இங்கே இருக்கிற பெண் என்னோட கூட பணிபுரிந்தவங்களே, இங்கே நீலகிரியை சேர்ந்தவங்களே சொல்லும்போது, நீங்கள் பேசுகிறீங்க மேடம், அவங்களும் அதை தான் சொன்னாங்க, இந்த நீங்கள் பேசுகிறீங்களேன்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் நான் விசாரிக்கும் போது சொன்னாங்க, நீங்கள் வந்து நீங்கள் பேசுறது ஒரு தோழமையோடு பேசுகிறீங்க, நீங்கள் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் ஏதோ பல நாள் பழகின மாதிரி, வாங்க சார் சொல்லுங்கள் என்னாச்சு உங்கள் ஊரில் என்ன விசேஷம்னு கேட்குறீங்க, அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னே பேச மாட்டாங்க, அவ்வளோவா இவ்வளோதான் பிரச்சனையா, நமக்கு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், அதுக்கான தீர்வு என்னன்னு தேடாமல் எதுக்கு இன்னொருத்தரை குறை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வழக்கமாக நான் அதுதான் பண்ணுவேன். எனக்கு நடந்த அந்த மோசமான சம்பவங்கள் எனக்கு கீழே பணிபுரியவங்களுக்கு நடக்கக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்ச விவரங்கள் எனக்கு அந்த சூழல் அமைஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே அந்த சூழல் அமையலை, சூழல் அமைஞ்சு

0: தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் அந்த துறை சார்ந்து என்னென்ன சந்தேகங்கள் வருதோ எப்போ வேணாலும் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா, ஏதாவது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வே வந்து அவங்க கொண்டாடுறாங்கன்னா அப்போ இவ்வளோ நாள் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அதை விட முக்கியமாக வந்து நீங்கள் பணிபுரிகிற இடத்துல வந்து வெறும் கண் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இதை பற்றி மட்டுமே தான் பேசணும்னு இல்லை, பொதுமக்களோட பேசுகிறோம் இல்லை அதிக ஆசிரியர்களோட பேசுகிறோம்னா அவங்க இன்னும் நம்ம என்ன இங்கே இருக்கிற அந்த பருவ காலநிலை இங்கே என்னென்ன பிரச்சனைகள் மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சதாக தான் நம்ம என்ன நம்மளால் எப்படி அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இங்கே இருக்கிற இந்த நீலகிரி வந்து வெறும் ஊட்டியில் மட்டுமே உட்காந்துட்டு இருந்தேன்னா அந்த பித்தேற்காடு கூடலூர் போகும்போதெல்லாம் என்ன விதமான சங்கடங்களை அவங்க சந்திக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யானை வந்தால் ஒரு இது, புளியை பார்த்தா சந்தோஷம், ஆனால் அங்கே களத்தில் இறங்கி அவங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இவ்வளோ சிரமப்படுறாங்க, இவங்களுக்கு நம்மளால் எவ்வளோ இவங்களுக்கு அந்த நேரத்தை வந்து குறைச்சி தர முடியும், இவங்க அதிகமாக அலைய வைக்க முடியாமல் இருக்க முடியும், ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம், அந்த வழக்கமான சம்பிரதாய நடவடிக்கைகள்லாம் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக எப்படி அவங்கள ஃபீல் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நினச்சி அதுக்கான இதெல்லாம் பண்ணோம். அவங்களுமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அதுக்காக நிறைய இந்த நீலகிரியில் பயணம் போயிட்டே இருந்தேன். அப்படி போகும்போது இன்னும் நிறைய ஆர்வங்கள்லாம் வந்தது என்னென்ன, சரி நீலகிரி இது வரைக்கும் பேசிட்டோம், அதை தாண்டி ஒன்று வாசிப்பு இருக்கிறதுனால இந்த மக்கள் எல்லாம் ஆசைக்கிட்டே என்ன பண்ணலான்னு தோணுச்சு. ஒரு குறுக்கு இதுதான், உங்கள் பகுதியில் என்ன விசேஷம் சொல்லுங்கள், என்ன பார்க்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பித்த பிறகு, மேடம் நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்கள் பகுதியில் என்ன இருக்கா நான் தேடி பிடிச்சி சொல்கிறேன் அப்படின்வாங்க. அடுத்த முறை வரும்போது நீங்கள் எனக்கு நிச்சயமாக சொன்னால் தான் நான் அந்த வேலையை செய்வேன், இல்லைனா உங்களுக்கு நீங்கள் கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி கடுமையாகவே பேசுவேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன இந்த அம்மா இப்படி பேசுது, ஊரை பற்றி கேட்குது, கூடலூர்னா என்னென்னு கேட்குது, பந்தலூர்னா கேட்குது, எதுக்கு இதை கேட்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் திகச்சவங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதோட அர்த்தத்தை புரிஞ்சிட்ட பிறகு நிறைய பேர் நான் சொன்ன பிறகு தான் ஊரில் இதெல்லாம் விசேஷம் இருக்கா, நீலகிரியில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க இது பண்ண ஆரம்பித்தாங்க. திரும்ப வரும்போது ஏன் மேடம் உங்கள் ஊரில் இப்போ நடுவாட்டத்தில் ஒரு இது ஒரு சிறை இருக்காமே, இந்த மாதிரி வச்சுருக்காங்களாமே அப்படின்னு, பந்தலூரில் ஏதோ ஒரு மைனிங் சுரங்கங்கள் இருக்காமே, இந்த ஜீன் போலில் இதெல்லாம் இருக்காமே அப்படின்னு நான் அந்த சொன்ன பிறகு, மேடம் நாங்கள் வீடு விட்டால் ஸ்கூலு, ஸ்கூலு விட்டால் வீடுன்னு இருந்துட்டோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஸோ எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நம்ம பணி மட்டுமே நம்மளை வந்து நிறுத்திருக்காது, சமூகத்துக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணணும்னா நம்ம எதுவும் கை காசு போட வேண்டியதோ இல்லை மேடை ஏறி முயங்க வேண்டியதோ இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பொறி ஒன்று தட்டி விட்டுட்டோம்னா, இப்போ நம்ம கேட்ட கேள்வியை நாளைக்கு நான் சொன்னேன் நீங்கள் வாயிற சூழல் சார்ந்து வரலாறு என்னென்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காம நாளைக்கு அது என்ன பண்ணும், ஊட்டி தானே அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த ஊட்டியோட சிறப்பு என்னென்னு அதுங்களுக்கு எப்படி தெரியும், நீலகிரியோட சிறப்பு என்னென்னு தெரியும் தெரியாது, ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாங்குறீங்க நீங்கள். நாங்களாச்சும் வெளியில் நிறைய பயணம் போகிறதா இருந்தது, நீலகிரி மக்களுக்கு இங்கே இருக்கிற தொட்டப்பேட்டாவை தவிர்த்து வேறு எதுனா நீலகிரி சிறப்புன்னு கேட்டால் தெரியாது. பெண்கள் மேடம் வீட்லேயே இருந்தோம், போனோம் வந்தோம், எதுவும் தெரியாது அப்படின்றாங்க. அது அவங்க சாதாரணமாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. எனக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரமாக இல்லை, நான் ஒரு போல்டாக ஒன்று இறங்கிட்டேன், அடிபட்டாலும் விழுந்தாலும் நான் பயணித்து தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு அது தெரியலன்னு போதே எனக்கு வருத்தமாக இருந்தது. சொந்த ஊர் இங்கே என்ன இருக்குன்னு தெரியாமல் என் மக்கள் என்ன கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறீங்க, அது என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாமல் எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் சீண்டி விடுற மாதிரி பேச ஆரம்பித்த பிறகு, இப்போ அவங்களாவே வரும்போது சொல்லுவாங்க, மேடம் எங்கள் ஊரில் இந்த மலை ஃபேமஸ்ஸு, எங்கள் ஊரில் இது இருந்துருக்கு, இங்கெல்லாம் இருக்குது, வேறு எங்கேயும் இது இருக்காதான் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் வாசிப்பில் நான் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய இதை நினைக்கிறேன். நிறைய கேள்வி கேட்பேன், இப்போ நிறைய சொல்லுவாங்க மேடம் கிட்டே பேச முடியாது, அவங்க கேட்டால் நம்ம ஊர் பற்றி விசாரிப்பாங்க, நம்ம எதனா ஒன்று சொல்லணும், சொல்லலைன்னா மேடம் பிடிச்சிப்பாங்க, நமக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்கும், ஏன் சார் அப்படின்னே ஃபஸ்ட்டெலாம் கொஞ்சம் இது பண்ணாமல் இப்போ ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மேடம் இங்கே இந்த விசேஷம் வாங்க இங்கே கூப்பிட்டு போகிறேன், இந்த இந்த கோயில் அது என்ன நம்பி மூட நம்பிக்கை அது எது வேணாலும் இருக்கலாம், கோயில் அதுனா கூட பேச வைக்கிறோம், அதுதான் முக்கியம். இவங்க என்ன நினச்சிப்பாங்களோன்னு தயங்காமல் வர பெண் ஆசிரியர்கள் உட்பட எல்லாரையும் பேச வச்சுருக்கேன் நான், எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட பேசுங்க, என்ன உங்களுக்கு தயக்கம், தப்பாக இருக்கட்டும், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு அதுதான் நினைக்கிறேன். நம்ம பெருசாகலாம் புரட்சியெலாம் எதுவுமே பண்ணவே தேவையில்லை, ஒருத்தர் பேச வச்சாலே அப்போயே அவங்க பேசுறதுக்கு காதுகள் கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக. அதாவது பெண்கள் வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு தான் தயங்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய வார்த்தை ஏற்படுமா, இல்லை நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்குமா, இல்லை நாம சொல்றத வந்து நம்புவாங்களா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கு இடையில பெண்கள் வந்து பேசுறதுக்கு தயங்கி நிற்பாங்க. அவங்கள பேச வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய புரட்சி தாங்க. அந்த புரட்சியை நான் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மன நிறைவை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடையாக

0: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு என்ன?
1: முதல்ல வந்து படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் சொல்லிக்கலாம். படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைகளை வந்து பொத்தி பொத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக நடப்பே தெரியாது.

0: பயணங்களே போகாமல் ஒரு சொகுசான ஒரு சூழலை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளை இறங்கி எப்படி நடக்கும்? அப்போ உங்கள் கை தான், நீங்கள் தான் பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கும். இப்போ கூட வந்துடுவீங்க, அந்த பிள்ளைங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான ஒரு மன வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அந்த குடும்பங்களை எப்படி சமாளிக்க முடியும்? கூட்டு குடும்பங்கள் எல்லாம் உடஞ்சி நியூக்ளியர் ஃபேமிலியாக போகிறதுக்கு இதான் காரணம். எங்கள் பொண்ணு யாருக்கிட்டையும் பேசாது, எங்கள் பொண்ணு வெளியில் போகாது, எங்கள் பொண்ணு தெரியுதுன்னா அங்கே சகிப்புத்தன்மை எப்படி வரும்? இன்னும் தெளிவாக சொல்லணும், நம்ம ஆல்ரெடி இப்போ தனி தேர்வுகள் நாங்கள் தேர்வு துறையில் நடத்திட்டு வரோம், 8வது, 10வது, 12வது. பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தனி தேர்வராகவே எழுதிட்டு போகாமல் ஏன் பள்ளிக்கூடங்கள் சேர்க்குறோம்? அந்த பிள்ளை போயிட்டு இன்னொரு மக்களோட பேசி பழகினாதான் அவனுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், அந்த சகிப்புத்தன்மை வரும், நிறைய கற்றுப்பான், இன்னொருத்தரோட சேர்ந்து வாழ்வான், நம்ம கூட்டு சமுதாயம் அப்படின்றது. ஆனால் இவங்க இந்த பள்ளிக்கூடங்களில் மட்டும் கூட்டு சமுதாயமாக இரு, மற்றபடி உனக்குரியதை நீயே பார்த்துக்க, என் பிள்ளைக்கு நான் தனி வசதி செஞ்சு தரேன்னு அப்படி பண்ணி பண்ணியே அந்த மக்களுக்கு அவங்க கேட்டதை விட முக்கியமாக அந்த பெண் பிள்ளைகளை என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேவதை தேவதான்னு கொண்டாடுறாங்க. நீங்கள் தேவதன்லாம் கொண்டாட வேண்டியதில்லை. அந்த பெண்ணை வந்து சக மனுஷியாக மதித்து நீயும் ஆணோட சேர்ந்து இறங்கி போராடு, உனக்கு எந்த சலுகைகளும் கிடைக்காதுன்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்திட்டிங்கன்னா அந்த பெண்ணு எல்லாத்துக்கும் தயாராகிடும். விழுந்துட்டோம்னா புரட்சியாக ஆகணும்னா இருந்து வர மாதிரி தான். நீங்கள் சொகுசாக வளர்க்க வளர்க்க வளர்க்க அந்த பொண்ணு என்ன போகணும்னா, மாற்று கருத்து வந்தால் எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாது. கேட்கறதுக்கு முன்னே வாங்கி கொடுத்துட்றீங்க, அது சொல்கிறது தான் சரின்ற மாதிரி ஒரு மனநிலையை உண்டாக்கிட்டீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து நம்மளை அசிங்கமாக பேசுனாங்கன்னா ஒரு நிமிஷம் தகச்சு நின்றுதான் அத்தோடு அது பண்ண முடியாது, அழுக மட்டும்தான் அதுக்கு பதிலாக வரும். அப்போ அப்படி பேசுகிறவங்கள எப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போகணும்னு கற்றுக் கொடுக்கணும், மாற்று கருத்தை கற்றுக் கொடுக்கணும், இறங்கி நடக்கும்போது மற்றவங்க பார்வையை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கற்றுக் கொடுக்கணும். கீழே குனிஞ்சு போகிறதோ இல்லை அலங்காரங்களோ ஒரு பெண்ணுக்கான மதிப்பு இல்லை, பிள்ளை அழகாக இருக்குதுன்னு சொல்கிறத விட பிள்ளை அறிவாக இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையை அந்த பெண்களுக்கு வந்து விதைக்கணும். உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முதல்ல அழுக்கும், ரெண்டு நாள் வலிக்கும், பேசாது, மூணாவது நாள் என்ன பண்ணோம், தைரியமாக நானே போயிட்டு வரேன் அப்படின்னும். ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு எங்கே போகிறது, எந்த பேருந்து ஏறுறது, அந்த நடத்துனர்கிட்ட எப்படி டிக்கெட்டை எடுக்கிறது, இறங்குறது அந்த கூட்டத்தில் இருந்தெல்லாம் தெரியாது. ஏன்னா இது முன்னே வந்து பழகிட்டாங்க ஓரளவு, இப்போ தெரியல. இன்னொரு மனிதர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க அந்த செயல்முறைகளில் கற்றுக்காம இந்த செல்ஃபோனில் வந்து இப்போ செல்ஃபோனை ஒன்று வாங்கி கொடுத்துறாங்க, செல்ஃபோனில் ரீல்ஸ் பார்த்தா அதை பார்த்தா அது என்ன சொல்லுதோ படங்களும் இந்த ரீல்ஸும் என்ன கற்றுக் கொடுக்குதோ அதான் வாழ்க்கை நினச்சிக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு வார்த்தை பேசுனா அவங்க நமக்கு நல்லது நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ எளிதாக அந்த பெண் வந்து ஒரு இடத்துல வந்து சோரம் போகிறதுக்கு காரணமாக அமையுது. ஒரு நாலு வார்த்தை நமக்கு ரெண்டு பேசுனாங்கன்னா இவங்க நமக்கு நல்ல நட்பாங்க, இவங்க தான் நட்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த நட்புன்றது இந்த பள்ளியிலையும் கல்லூரியிலையும் கிடைக்கிறது மட்டும் இல்லை, வெளியில் வாழ்க்கையில் பணியிடத்தில் போகும்போது சூழலில் போகும்போது கிடைக்க தான் நட்புன்ற ஒரு புரிதல் இல்லாமையே போயிடுது. ரெண்டாவது அந்த ஏற்கனவே சொன்னது ஆண் பெண் நட்பு, முன்னிருந்து அந்த பெரியவங்க கூட அந்த ஆண் பெண் நட்பை ஏற்றுக்கிறாங்க, இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அந்த பறந்து விரிந்த அந்த மனப்பான்மையே வந்து கிடையாது. இப்படின்னா ரெண்டு வார்த்தை பேசுனா இப்படியா மனசு தடுமாறுது எளிதா, அவங்களால எதையுமே எளிதா எடுத்துக்க முடியல. ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா சிரிச்சுக்கிட்டே நமக்கு இதுக்கு தகுதியான யோசிக்காம என்ன பண்றாங்க, நம்மள ஒருத்தர் புகழ்ந்துட்டு அவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுதான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு ஒரு தப்பான புரிதல் வந்துடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் அவங்கள சுரண்டி வர தவறான மனிதர்களை வந்து நம்ம ஊக்குவிக்கிறோம். இப்படி நம்ம பிள்ளைய நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நிஜத்தை கொடுத்து தலையில தட்டி உனக்கு இவ்வளவுதான் வருது, இதை படிச்சு நீ கத்துக்க, இதை விட்டுட்டு இன்னொருத்தர் இது பண்ணாத அப்படின்னு நம்ம எப்பவுமே பாராட்டிட்டே இருந்தாதான் பிள்ளை வளரணும் கிடையாது. தலையில தட்டி தப்ப திருத்தி சொல்லிட்டே இருக்கணும், வெறும் பயம் மட்டுமே இல்லை. ரெண்டாவது பெண்கள் எது நடந்தாலும் இவங்க நம்ம கிட்ட தப்பே பண்ணாலும் வந்து நான் இதை பண்ணிட்டேன்ப்பா, இவங்க இப்படி பேசுனாங்கன்னு வீட்டில் வந்து பேசுகிற ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அந்த பிள்ளை எப்பவுமே தவறாகி எங்கேயுமே போகாது. தைரியமாக அந்த எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க, தவறான சூழலில் சிக்கிக்கிற மாதிரி சூழல் வந்தாலும் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, என்ன பண்ணிட முடியும் உன்னால் அப்படின்ற ஒரு நிமிர்வு வந்துடும் அந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படி பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லை ஆண் பிள்ளைகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களை விட ஆண் பிள்ளைகள் தான் நிறைய இப்போ பாதிக்கப்பட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் வந்து இதுதான் பாதுகாப்பு சூழல் தான், அந்த உடைகள் கொஞ்சம் அவங்க அந்த அலங்காரம் பூச்சி மட்டும் முக அழகு இருந்தால் சரியாயிடும் நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு 10 வருஷம் போய் கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் பிறந்துட்டால் இதுவாகிடும். அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஆண்களும் என்ன பண்ணிடுறாங்க, தங்களோட என்ன சொல்கிறது, தங்களோட சொத்தாக தான் பெண்களை பார்க்குறாங்களே தவிர ஒரு மனுஷியாக நடத்த மாட்றாங்க. ஒரு பட்டுப்புடவை கட்டிகிட்டு தான் நீ கல்யாணத்தை வரணும்னு ஒரு ஆண் நிர்பந்திக்கும் போது அவன் மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க, இத்தனை மணி நேரம் அலங்காரம் பண்ணுறான்னு கிண்டலில் கேலி ஜோக்கெலாம் பேசுகிறாங்க. சாதாரண ஒரு புடவை உடுத்தி சுடிதார் உடுத்தி வந்தா எந்த ஒரு ஆணும் வந்து பெண்ணை வந்து ஏத்துக்கிறது இல்ல. நீ நகையை போட்டு என்னோட கௌரவத்தோட அடையாளம் நீ கௌரவ அடையாளமா ஏன் பண்ண மாத்துறீங்க? நீ வா, நீ எப்படி வேணாலும் வா, நான் பாத்துக்கிறேன். உடைகள் நம்மளோட கம்ஃபர்ட் இருக்கிறதானே தவிர நம்மளோட கௌரவத்துக்காக இல்ல அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலே அந்த பிள்ளைக்கு அது பின்னால.
1: தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சிறுவாணி அடிவாரம், கலையநல்லூர், ராசிபுரம், சந்தியூர், கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர்பேட்டை, வேடசந்தூர், கள்ளக்குறிச்சி, திருச்சுழி, பிளவக்கல் பெரியாறு அணை, நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மேமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்டம், ஆர் எஸ் மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வேடசந்தூர், சூரலக்கோடு, வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தண்டராம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சித்தாறு, ஆண்டிப்பட்டி, குந்தாபாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, கடலூர், அண்ணாமலை நகர், திருவெண்ணை நல்லூர், ஏற்காடு, முதுகளத்தூர், பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, களிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தன் அணை, உத்திரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகியும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குன்னூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்கா அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 3 மணி 2 நிமிடம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உலக மறதி நோய் தினம் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் மகாதேவன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே எஸ் ஸ்ரீதேவி.
5: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 21ஆம் தேதி வேர்ல்ட் அல்சீமர்ஸ் டே, அதாவது வந்து உலக மறதி நோய் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த மறதி நோய் வந்து எதனால வருது, இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக பொதுநல மருத்துவர் மகாதேவன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார்
6: வணக்கம்.
5: இந்த அல்சீமர்ஸ் டே வந்து நம்ம எதுக்காக கடைபிடிக்கிறோம் சார்?
6: உலக மறதி நோய் அப்படிங்கிறது அதனுடைய அவேர்னஸ் வர்றதுக்காகவும், அதுலேருந்து எப்படி தவிர்த்துக்கணும், அதுக்கு என்னென்ன வாழ்வியல் முறைகள் மாற்றத்துக்காகவும் இதை வந்து இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபெடரேஷன் அல்சீமர் ஃபெடரேஷன் சேர்ந்து வந்து இந்த ஒரு நாளை வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே இதை பற்றினோட அவேர்னஸ் கேம்பகைன் அண்ட் மரத்தன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஒரு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க சார்பில்.
5: சரிங்க சார். இப்போ இந்த மறதி நோய் வந்து எதனால வருது?
6: இந்த மறதி நோய் வந்து மெடிக்கலாக பார்க்க போனோம்னா அது வந்து நம்ம மூளை நரம்பியல் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் வந்து தடிமனாக அது வந்துட்டு நரம்பு வந்து சுற்றி படுறதுனால நரம்போடைய செயல்திறனுக்கு வந்து குறைபாடு வருது. அதனால் இந்த நரம்போடைய செயல்திறன் குறைபாடு ஏற்படும் போது மூளை செல்ஸ்களும் டெத் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படி டெத் ஆகும் போது மூளை வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மறதி நோய் வந்து ரொம்ப வரும். இது வந்து மெடிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். யார் யாருக்கெல்லாம் இது வரும்னு கேட்டால் பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செடன்ட்ரி லைஃப் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள்ளாரியே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுமக்களோட ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் எதையுமே ஒரு மூட் ஸ்விங் இருக்கிறவங்க, தனிமையை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
5: இப்போ இந்த நோய் வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம்?
6: ஸோ நம்ம இதை தடுக்கிறதுக்குன்னு பார்த்தாலும்னாலும் இதுதான், டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் ஒரு 55 வயசு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமே நம்முடைய வேலைத்திறன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அந்த வயசுக்கு மேலே தான் இது வந்து பெரிதும் பாதிக்கப்படும். எப்போ நம்ம வீட்டில் ரிட்டையர்டு உட்காரோம், ஐசோலேட் பண்ணுறோம், தனியாக இருக்கிறோம், எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கும்போது புதுசாக கற்றுக்கிறதுக்கு மூளை எதுவும் இல்லாத போது இந்த பிரச்சனைகள் வந்து நிறையா ஆரம்பிக்கும். பொதுவாக வந்துட்டு டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிறது, நாலு பேர்த்திட்ட பேசுறது, புது புது விஷயங்கள் பற்றி படிக்கிறது கேட்கறது, இந்த மாதிரி இருந்துட்டாலே நம்மளுக்கு வந்து இதில் வந்து தவிர்க்க முடியும். இது போக வந்துட்டு ஜெனட்டிக் காசஸும் இருக்குது. ஒருத்தர் அல்சைமர் டிசீஸ் இருக்குன்னா அடுத்த கட்ட தலைமுறைக்கு இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த குரோமோசோம்ஸ் லெவல்லையும் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி அல்சைமர் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு விஷயங்கள், டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10-20 வருஷத்துலேயே அவங்களுக்கு அந்த அல்சைமர் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும்.
5: பொதுவாக நாங்கள் அல்சைமர்ஸ்ங்கிறது வயசானவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்களா?
6: பெரும்பாலும் வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும். மூளை குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு, சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, பிரெயின் இன்ஜுரி ஆனவங்களுக்கு, இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் சம்டைம்ஸ் கோமால் இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அவங்க ரெடியாகி வந்தாலுமே கூட அல்சைமர் டிசீஸ் அவங்களுக்கு வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் 55 வயசுல இருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வரும். எல்லா வயதினர்களுக்கு வருவது ரொம்ப ரொம்ப அரிது.
5: இப்போ வந்து நமக்கு இது டெரிட்டரியா வரும்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம முன்கூட்டி எடுக்கலாங்களா?
6: இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த டிசீஸை வந்து நம்ம தள்ளி போடுறதுக்கு காம்ப்ளிகேஷனுங்கிறது வந்துட்டு இந்த பிரெயின் செல்ஸ் டெத் ஆன பிறகு நம்மளுடைய பிரெயின் தானே அல்டிமேட் நம்மளுடைய உடம்பை இயக்கிறது. அப்போ வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வந்துட்டு ரொம்ப நாள் பட்டா இருக்கிறவங்களுக்கு, ஒரு 35 வயசு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புற ஏறது, மூச்சோட கஷ்டமாகிறது, யூரின் அவங்களால சரிவர அவங்களோட போக முடியாமல் இருக்கிறது, மோஷன் சரிவர போக முடியாமல் இருக்கிறது, இந்த ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு மறதி வந்துட்டு டே டு டே லைஃப் நம்ம சுற்றி இருக்கவங்கள பேர் மறக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது கூட மறக்கிறது, இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் இன்ஃபெக்ஷன் அப்புறம் அது இது டெத் ஆகும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் கிடையவே கிடையாது.
5: இப்போ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் பற்றி சொல்லுங்க சார்.
6: அதாவது நம்ம அப்பா அம்மாவுக்கு முதலீடுகளுக்கு இருக்குன்னா நம்மளுக்கு வருதுன்ற போது அப்போ நம்ம எதாவது தடுக்க முடியுமான்னு கேட்டால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், கீரை காய்கள் நிறையா எடுத்துக்கணும், சாச்சுரேட்டட் ஆயில் எடுத்துக்கணும், அந்த மாதிரி எடுக்கிறதானே தவிர மற்றபடி ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எதுவும் பெருசாக இப்போதைக்கு இல்லை. இருக்கு வந்துட்டால் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் தான் நம்மளுக்கு இதை வந்து ப்ரிவென்ஷனை கொடுக்கும்.
5: வரதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது.
6: தடுக்க முடியும், அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா. தனிமையே இருக்கிறது, எதையுமே யோசிக்காமல் இருக்கிறது, புது புது விஷயங்களை கற்றுக்காமல் இருக்கிறது, நாலு பேர்த்திட்ட பழகாமல் இருக்கிறது, யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது, ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்மளே நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம பிஸியாக வச்சுக்கணும். அப்படிலாம் இருந்துட்டால் நம்ம வந்து இதை தடுத்துக்கலாம். அதே போல் சுகர் ப்ரெஷர் இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து இதனுடைய இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்குள்ளான ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும், நம்மளுக்கு இதை வராமல் தடுத்துக்க முடியும்.
5: சுகர் பேஷண்ட்டுக்கு இது வரதுக்கு வாய்ப்புகள்
6: அதிகம். சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்ஸுக்குமே, ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த லைஃப் ஸ்டைல் போயிடும். ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் செடன்ட்ரியாக இருப்பாங்க. அந்த வியாதியினுடைய ஒரு தாக்கம் அவங்க மனதளவில் பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வரும்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உலக மறதி நோய் தினம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதிய பறவை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூரலஜிக்கல் பிரச்சனை தான் சொல்லி சொல்றீங்க. இப்ப இதுக்கு வந்து இந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பண்றதுனால இதுல இருந்து தப்பிக்க முடியுங்களா?
2: யோகா மெடிடேஷன் பண்ணலாம், ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம டெய்லியும் காலைல கொஞ்சம் நேரம் வாக்கிங் போறது, பேப்பர் படிக்கிறது, நாலு பேர் இதெல்லாம் வந்து புதுசு புதுசாக நம்ம காது வழியா போகக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு மூளைக்கு போய் ரீச் ஆகி அது அந்த யோசிக்க திறன் பண்ணும். கண்ணில் பார்க்குற விஷயங்கள், ஸ்மெல்லு, பேசுறது, இதுக்கு நம்ம எப்பெல்லாம் வேலை கொடுக்காம இருக்கமோ நம்ம மூளை வந்துட்டு முழிச்சுட்டு இருப்போம், பட் அது வந்து வேலை செய்யாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது தான் அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கு யோகாவாக இருந்தா என்ன, சைக்கிளிங்காக இருந்தா என்ன, ஸ்விம்மிங்காக இருந்தா ஏதோ ஒன்று செய்யணும். மூச்சு பயிற்சி, மெடிடேஷன் எல்லாமே ஒன்று. அதே போல் தூக்கம் 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 7 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும். அது தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் மிகப்பெரிய காரணம், ஒரு சிலருக்கு இந்த அர்ஜிமர் டிசீஸ் வரதுக்கு காரணமாகும்.
1: இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த மறதிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் மறந்துடுவாங்க, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு 1 இயர் மறக்கிறது, இந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்கு.
2: நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் மட்டும் மறதி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. டிமென்ஷியாங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு மறதி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வியாதி. அது அல்சைமர் டிசீஸ்ல அது வந்து வைட்டமின் இ குறைபாடு, டி குறைபாடுனால வரக்கூடிய டிமென்ஷியா. அது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். நீங்க கேட்ட மாதிரி ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் மறந்து போறதுன்னா அந்த ட்ராமா இன்ஜுரி, பிரெயின் இன்ஜுரி நடக்குது, அதோ வேற ஏதாவது ட்ராமா பிரெயின் குள்ளார நடக்குது அப்படின்னா அந்த டைம் மட்டும் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பீரியட் அப்படின்னா வித்தவுட் எனி ட்ராமாங்கிறது வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உலக மறதி நோய் தினம் குறித்த நேர்முகம். தொடர்ந்து டெடி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப இந்த அல்சைமர்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு சார்?
2: பெருசா வகைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல டிமென்ஷியா, இது வந்து டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் மாதிரி தான் இருக்குமே தவிர வகைகள்லாம் அல்சைமர் டிசீஸ்ங்கிறது அவ்வளோதான், வகைகள்லாம் அதில் இல்லை பெருசா.
1: இப்போ இந்த பொதுவாக வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினது, இப்போ ஒரு வயசாயிடுச்சுன்னா, இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க ஒருத்தன் 70 வயசு ஆகுது, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி பேசின விஷயங்களை மறந்துட்டு மறுபடியும் அப்படியே அதே மோடில் அதே ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப பேசுகிறாங்க.
2: அதுதான் அந்த வியாதியினுடைய தன்மை, அல்சைமர் டிசீஸோட வியாதியினுடைய தன்மை தான் அது. திரும்ப திரும்ப பேசுறது, வச்ச பொருள் எங்கே எடுத்தோம், திரும்ப எங்கே வச்சோம் அப்படின்னு மறந்து போகிறது, நம்ம ஒரு பதில் சொல்லியிருப்போம் அந்த பதிலை மறந்துட்டு திரும்ப அதே கேள்வியை கேட்கறது, இல்லை அவங்க ஒரு நாம் ஒரு கேள்வி கேட்டு அவங்க பதில் சொன்னோம்னா திரும்ப திரும்ப அதே ஒரு பதிலை சொல்லி அடுத்த கேள்வி கேட்குற வரைக்கும் அந்த திரும்ப பதில் சொல்லிட்டே இருக்கிறது, இதெல்லாம் அதனுடைய வியாதியினுடைய தன்மை தான்.
1: இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப முத்தின ஸ்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
2: அதுதான் அடுத்த ஸ்டேஜுங்கிறது வந்துட்டு புற போகிறது, மூலதனம் உடம்பை இயக்கிறது. அப்போ அந்த மூளையில் ஒரு செல்ஸ் எந்த பக்கம் டெத் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பக்கத்தினுடைய மூளையினுடைய செயல்திறன் என்னவோ அதனுடைய குறைபாடுகள் ஏற்படும். உதாரணத்துக்கு புற ஏறுறது, ஜீரணமாகாமல் இருக்கிறது, 22 அடி குடல், அது வந்துட்டு பாம்பு மாதிரி நெறிஞ்சிட்டே இருக்கணும், இது வந்துட்டு தன்னிசையாக செய்யக்கூடிய விஷயம். ஆனால் வந்து இது அங்கே நிற்கும், ஸ்லோவாகும், அப்போ அவங்களுக்கு வந்துட்டு செரிமான குறைபாடுகள் ஏற்படும், மலம் சரியாக கழிக்க முடியாது, யூரின் சரி

0: கழிக்க முடியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சு போகும், ஒரு சிலருக்கு தெரியாமல் போகும். இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது நோய் தொற்று வர ஆரம்பிக்கும். நோய் தொற்று வர ஆரம்பிக்கும் போது வயதின் காரணமாக நோய் தொற்று எதிர்ப்பு சக்தியெல்லாம் வீக்காக ஆரம்பிச்சிடும். அதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் என்னுடைய காம்ப்ளிகேஷன்.
1: அல்சைமர்ஸ் வந்து மைண்ட் இல்லாம உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் நிறைய ஏற்படும்.
0: மூளை ரீதியாக நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கறத மைண்ட்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் இல்லையா. மன ரீதியா நம்மள பாதிக்கப்படுறது வந்துட்டு நாம இந்த மாதிரி ஒரு நம்ம திரும்ப திரும்ப பேசுறோமோ, அப்ப நம்ம கூட இருக்கவங்க நம்ம சொல்லுவோம், நீ ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க, ஏன் இதை மறந்துட்டே போற, ஏன் இப்படி செய்யற அப்படின்றமோ நம்ம கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு இதனோட விடை கிடைக்காது. அப்ப அவங்க மருத்துவர் அணுகணும். மருத்துவர் அணுகும் போதுதான் அவங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லுவோம். மருத்துவ அணுகாம இவங்களே அதை தன்னைத்தானே அவங்க யோசிச்சிட்டே இருந்தாங்கன்னா அப்போ சோசியலிசத்துல இருந்து உள்ளார தனிமையை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. எந்த பிரச்சனையும் மூட் ஸ்விங் தடீர்னு பேசுவாங்க. அவங்களால மறந்து போயிடுச்சுன்னா அப்ப வேற ஒரு விஷயத்த பேசி ரொம்ப கோபமா வெளிப்படுதல், இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் நடக்கும் அவங்களுக்கு. மனதளவுல பாதிப்புங்கிறது வந்து இதனாலதான் அப்படி மனதளவுல பாதிப்பு ஏற்படும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உலக மறதி நோய் தினம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மின்னலை படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து பேசலாம்.
1: வாழ்க்கை முறை மாற்றம் நிறைய சொன்னீங்க, அது இல்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கம்ப்ளீட்டா வெளியே வரலாம்.
2: இது வெளியே வர முடியாது, ட்ரீட்மெண்ட் வந்து தள்ளி போடதான் முடியுமே தவிர வெளியில வர முடியாது. ஏன்னா 65 வயசு நார்மலா ஒரு மனிதன் சராசரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா 80-85, உலகளவுல பார்க்கும் போதுமே 80-90 இது கொஞ்சம் அதிகமா இருக்கு இப்ப எல்லாம் கொஞ்சம். பட் இவங்களுக்கு வந்து என்னன்னா வியாதியே வரதே உங்களுக்கு 65-70 அப்பதான் ஆரம்பிக்கும். சின்ன வயசுல வரதுங்கிறது ரொம்ப ரேர் தான். அவங்க எப்ப ரிட்டையர் ஆகுறாங்க வீட்டில் உட்காடுறாங்களோ அப்போதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15-20 கழிச்சு தான் இந்த காம்ப்ளிகேஷனுங்கிறதே நடக்க ஆரம்பிக்கும். ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தள்ளி போட்டுடலாம், அது ஒரு பெருசா பாதிப்பு ஏற்படாது. அவங்களுடைய சுய வேலைகள் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா வரும், அது வந்து ரொம்ப நாள் தள்ளி போடும் போது.
1: இப்ப இவங்க வந்து குழந்தை மாதிரிதான் பாவிக்கணும், கூடயே ஒரு ஆள் 24/7 இருக்கணும் இல்லீங்களா?
2: இல்ல இருக்கக்கூடாது. அவங்களே வந்துட்டு குழந்தை மாதிரி நம்ம அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அவங்க செய்யணும் இல்லை, அவங்களுடைய சுய வேலைகளை அவங்கள செஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுறத விட ஒரே வார்த்தை தானே பேச முடியும், அதுக்கு மேலே பேச முடியாது. அப்போ புது புது மனிதர்களை சந்திக்கணும், அவங்க புது இடத்துக்கு போகணும் டெய்லி. அது வந்து டெய்லி பழக்கமாக வச்சுக்கணும். என்னைக்காவது ஒரு நடந்து போகிறாங்கன்னா அவங்க தெரியாமல் நடந்து அட்ரஸ் தெரியாமல் எங்கேயாவது வழி மாறி போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு. டெய்லி ஒரு வேலையை வந்து ரெகுலராக ஒரு பர்டிகுலர் ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சாங்க, ஒரு 8 மணிக்கு டீ குடிக்கிறாங்க, ஒரு 8-9 ஒரு வாக்கிங் போகிறது, ஒரு பேப்பர் படிக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, திரும்ப ஒரு 10 மணிக்கு வருது, திரும்ப ஈவினிங் ஒரு டைம் அதே போல் வெளியில் போயிட்டு வர்றது. அப்போ புது விஷயங்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நம்ம மூளை வந்து அதை ஏற்றுக்கிட்டு கிரகிச்சுட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த மறதிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகும்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உலக மறதி நோய் தினம் குறித்த நேர்முகம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து பேசலாம்.
1: ஸோ இந்த அல்சைமர்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொதுவா வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்?
2: மெமரி லாஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது வந்துட்டு யோசிக்கும் திறன் கம்மியாயிடும் ரொம்ப. அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கம்மியாயிடும். ஒரு சின்ன டாஸ்க், காலையில எழுந்திரிச்சு அவங்க ஒரு சின்ன சின்ன வேலைகள், அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் அவங்க டெய்லி செஞ்சுட்டே இருக்கக்கூடிய வேலைகள், ஒரு சாம்பார் வைக்கிறது இல்லை சாப்பாடு செய்கிறது, அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக செய்யும். எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை செகண்ட் செய்யணுங்கிறத மறந்துடுவாங்க. அது வந்து சின்ன விஷயம், ஆனால் அதுவே மறந்துடுவாங்க. அவங்க சின்ன சின்ன ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தினசரி வேலைகள் அது செய்கிறதுமே கம்மியாகிடும். அதுலேயுமே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்துட்டு அவங்களுடைய பிஹேவியல் சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. அவங்களுக்கு இந்த மாதிரி நாள் பண்ண மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்டர்பன்ஸோடு இருந்துகிட்டே இருக்கும்போது யாருக்கிட்டையும் சுமூகமாக பழக மாட்டாங்க, கோவப்படுவாங்க. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் சத்தம் போடுறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பொதுவான சிம்டம்ஸ்னால் இது மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக இதுதான்.
1: இப்போ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்களா?
2: இது அடுத்த கட்டம் போகிறதுனா அடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு படுத்த படுக்கி ஆயிடுவாங்க. எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், சரியான வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது, சரியான

0: நீங்கள் கணக்கிட முடியாது, ஒரு சின்ன சின்ன சிம்பிள் சம்ஸ்லாம் போட முடியாமல், அதனால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உடல் ரீதியாக அடுத்த பாதிப்பு ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்டது இல்லாமல் ஃபிசியலாஜிக்கலாக மறுபடியும் மற்றபடி சரியமான பிரச்சனை இல்லை யூரின் போகிற பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம், காம்ப்ளிகேட்டட் டெத்து, இதனாலக்கும் டெத் வரைக்குமே போகும், இதனாலேயுமே டெத் வரைக்குமே போகும். நாம் வந்து நம்ம மைண்டை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு நாள் பட்டு காது குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு, காது கேட்காமல் இருக்கிறவங்களுக்கு, கண் பார்வை தெரியாமல் இருக்கிறவங்களுக்குமே இந்த அல்சைமர் டிசீஸ் வயதான காலத்தில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்பப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். காது கேட்காமல் இருக்கணும், ஹியரிங் எட் போட்டுருக்குது, விஷன் சரியில்லைனா நம்ம கரெக்ஷன் சர்ஜரியோ இல்லை வந்துட்டு ஸ்பெக்ஸ் மாதிரி போட்டுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ஸோ இதெல்லாம் வந்து வேற ஒரு சிம்டம்ஸ் நமக்கு காமிக்கும்.
0: ஆமாம், காது கேட்காம இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடுத்து மறக்க ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவார். சடனாக ஹேலிங் ஒரு ஆக்சிடென்டாக எனக்கு காது போயிருச்சுன்றவங்களுக்கு அப்போ அதெல்லாம் நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். அப்போவே மூளை நரம்பியல் சம்மந்தமாக சுகர் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது மந்தமாகும், இல்லை காதுக்குள்ளார டினிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்கும், அந்த நரம்பு வீக் ஆகிறதுனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, உலக மறதி நோய் தினம் குறித்த நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தில்லாலங்கடி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து பேசலாம்.
1: சோ வருஷக்கணக்கா சின்ன வயசுல இருந்து ட்ரிங்க் பண்றாங்களே, அவங்க கூட இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு.
2: ஆமா, மெயின் ரீசன் ஒரு நாளைக்கு வந்து நம்ம அதுக்கு கணக்கு இருக்கு, ஒரு அளவியல் இருக்கு. அதுக்கு மேல ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு மூளை செல்ஸ் வந்துட்டு டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு அவங்களால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆக்சுவலா ஒரே ஒரு திங்கிங்ல தான் இருப்பாங்க அவங்க. இல்லை அடுத்து தூங்க போயிடுவாங்க, பகல்லையே தூங்குறது, ஒரு நேரோ மைண்டடா இருப்பாங்க. ஒரு அவங்க பல விஷயங்கள் உங்களால யோசிக்க முடியாது. அப்பவும் இந்த மாதிரி வரும். ஸ்மோக்கிங்கும் காரணங்கள் அது.
1: ஸோ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இது ரெண்டும் உங்களுக்கு சீக்கிரமாகவே இயர்லியாகவே
2: வந்துடும். ஏன்னா இது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மூளை நரம்புகள் ரத்த நாணங்கள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால கூடிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்.
1: ஸோ இந்த அல்சைமர்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொதுவாக வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்?
2: மெமரி லாஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு யோசிக்கும் திறன் கம்மியாயிடும். ரொம்ப அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கம்மியாயிடும். ஒரு சின்ன டாஸ்க், காலையில் எழுந்திரிச்சு அவங்க ஒரு சின்ன சின்ன வேலைகள் அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் அவங்க டெய்லி செஞ்சுட்டே இருக்கக்கூடிய வேலைகள், ஒரு சாம்பார் வைக்கிறது இல்லை சாப்பாடு செய்கிறது, அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக செய்யும். எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணுங்கிறத மறந்துடுவாங்க. அது வந்து சின்ன விஷயம், ஆனால் அதுவே மறந்துடுவாங்க. அவங்க சின்ன சின்ன ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தினசரி வேலைகள் அது செய்கிறதுமே கம்மியாகிடும். அதுலேயுமே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்துட்டு அவங்களுடைய பிஹேவியல் சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. அவங்களுக்கு இந்த மாதிரி நாள்பட் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்டர்பன்ஸோடு இருந்துகிட்டே இருக்கும்போது யாருக்கிட்டையும் சுமூகமாக பழக மாட்டாங்க, கோவப்படுவாங்க. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் சத்தம் போடுறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பொதுவான சிம்டம்ஸ்னால் இது மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக இதுதான்.
1: இப்போ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுங்களா?
2: இது அடுத்த கட்டம் போகிறதுனா அடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு படுத்த படுக்கி ஆயிடுவாங்க. எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், சரியான வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது, சரியான எண்கள் கணக்கிட முடியாது, ஒரு சின்ன சின்ன சிம்பிள் சம்ஸ்லாம் போட முடியாமல், அதனால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உடல் ரீதியாக அடுத்த பாதிப்பு ஏற்படும். நரம்பு சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஃபிசியலாஜிக்கலாக மறுபடியும் மற்றபடி செரிமான பிரச்சனை இல்லை யூரின் போகிற பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம், காம்ப்ளிகேட்டட் டெத்து, இதனாலக்கும் டெத்து வரைக்குமே போகும். இதனாலேயுமே டெத்து வரைக்குமே போகும். நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு நாள்பட்டு காது குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு, காது கேட்காமல் இருக்கிறவங்களுக்கு, கண் பார்வை தெரியாமல் இருக்கிறவங்களுக்குமே இந்த அல்சைமர் டிசீஸ் வயதான காலத்தில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். காது கேட்காமல் இருக்கணும், ஹியரிங் ஏட் போட்டுருக்குது, விஷன் சரியில்லைன்னா நம்ம கரெக்ஷன் சர்ஜரியோ இல்லை வந்துட்டு ஸ்பெக்ஸ் மாதிரி போட்டுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ஸோ இதெல்லாம் வந்து வேற ஒரு சிம்டம்ஸ் நமக்கு காமிக்கும்.
2: ஆமாம், காது கேட்காமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடுத்து மறக்க ஆரம்பிக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவார். சடனாக ஹேலிங்ஸ் ஒரு ஆக்சிடென்டாக எனக்கு காது போயிருச்சுன்றவங்களுக்கு அப்போ அதெல்லாம் நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். அப்போவே மூளை நரம்பியல் சம்மந்தமாக சுகர் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது மந்தமாகும், இல்லை காதுக்குள்ளார டினிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்கும், அந்த நரம்பு வீக் ஆகிறதுனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.

0: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து பேசலாம்.
1: சோ இந்த வருஷத்தோட தீம் பத்தி சொல்லுங்க.
2: செப்டம்பர் 21ஆம் தேதி நம்ம வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே கடைபிடிக்கிறோம். என்னுடைய தீம் வந்து என்னன்னா, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், சீக்கிரமா அதை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கறதுதான் இந்த வருஷத்தோட தீம். அது சீக்கிரமா கண்டுபிடிச்சோம்னா சீக்கிரமா அதனுடைய சரிப்படுத்துக்கிறதுக்கோ இல்ல நாட்களை தள்ளி போடுறதுக்கோ வழிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நிறைய செய்யணும். ஸோ ஏர்லியர் ஃபைண்டிங் அண்ட் ஏர்லியர் வி கேன் டூ. எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், உடனே அதை மருத்துவரை அணுகணும். இல்லை நாமளே சுயமாக நம்மளுக்கு வந்துட்டு அடிக்கடி நம்ம இப்போ மறக்கிறோம் அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகணும். அதுக்குன்னு டெஸ்ட்டுகள் நிறையா இருக்குது. இப்போ பிளட் டெஸ்ட்ஸ் இருக்குது, இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் சிடி ஸ்கேன்ஸ்லாம் இருக்குது. இன்னும் அதிகப்படியான வந்துட்டு மூளை நீர் ஒன்று இருக்கும், சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம். அந்த நீரை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறது, அதில் புரோட்டீன் அளவுடைய அளவுகள் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிய வரும் சான்சஸ் எந்த அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இதுதான் ஏர்லி ஃபைண்டிங்ஸ். மோர் வீ கேன் டூ. இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்குள்ள நம்ம மருந்து மாத்திரைகள் அது போக வாழ்வியல் மாற்றங்கள் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிக்கணும். நாமளாக செல்ஃபாக கண்டுபிடிக்கிறது ஒன்று, அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஒர்க் ஸ்பேஸில் இருக்கவங்க அவங்க மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: மெமரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் மெடிசன் அப்படின்னு எதுவும் கிடையாது இல்லைங்களா?
2: மெமரிங்கிறது நம்ம ஒரு வேலையை வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு வந்து மெமரியாக இருக்குது. மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்றது தான் வாழ்வியல் மாற்றங்கள் மட்டும்தான் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்குன்னு ஒரு சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அந்த நோயுடைய தன்மையை குறைக்கிறதுக்கு தான் இருக்கும். மெமரியை கொஞ்சம் இன் இது பண்ணுறதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் மூளை நரம்பியல் டாக்டர் அணுகுனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் அவங்க கொடுப்பாங்க.
1: ஸோ இப்போ இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்க. இந்த பர்சனாலிட்டி சேஞ்சஸும் இருக்குங்களா?
2: ஆமாம் இருக்கும். அவங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி சேஞ்சஸும் இருக்கும். பர்சனாலிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பாங்க. எப்பயுமே அந்த நோயை பற்றி யோசிச்சுட்டே டிப்ரெஷனாகவே இருப்பாங்க. பழகுதல், மற்றவங்க கூட பழகுதல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். நம்ம புதுசாக ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு உண்டான ஆர்வங்களும் அவங்களுக்கு கம்மியாயிடும். பொது மனிதர்கள்ட்ட பழகுறதுல இருந்து தள்ளி நிற்பாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த பயம் வந்து அவங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்தும். அவங்களுக்கு டக்குன்னு மாறுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுடைய தூக்கமும் மாற்றம் ஏற்பட்டுரும். தூக்கம் மாற்றம் ஏற்படும்னா அவங்களுடைய நார்மலாக ஒரு 6 to 7 hours தூங்குறதுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். 2 hours தூங்கினாலே அவங்க ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி இருக்கும். காலையில் தூங்குவாங்க, திடீர்னு நைட்டில் தூங்குவாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு மாற்றி யோசிக்கிறது. ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடக்கிற மாதிரி தெரியும். கேட்க டெலூஷன் சொல்லுவாங்க, யாரையும் நம்பாமல் இருக்கிறது. அதே போல் வந்துட்டு பைபர்ஸ்னல் இருக்கிறது ஒரு சிலருக்கு. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே. ஸோ இவங்க இப்போ அடிக்ஷன் கூட போவாங்களா? ட்ரக்ஸ் அந்த மாதிரி கூட, அந்த மாதிரி கூட போயிடுவாங்களா?
2: இல்லை, அந்த மாதிரி போனாங்கன்னா அவங்க பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. ஒன்று, அதே போல் இவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் பழக்கம் இருக்கும், அதெல்லாம் இவங்களுக்கு வந்து தடைபடாது. ஜஸ்ட் லைக் டிரைவிங் பண்ணுறது, பாட்டு பாடுறது, எழுதுறது, படிக்கிறது, வரைகிறது, அதெல்லாம் அவங்களுடைய பர்சனலைஸ்ட் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. அப்போ அந்த ஸ்கில்லை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது நம்மளுடைய வாழ்வியல் முறையில் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து பிஸியாக நம்மளை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஸோ இதுக்கு நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் நம்ம மருத்துவரை போய் அணுகணும் சார்?
2: யூஸ்வலாக ஒரு சிலருக்கு வந்துட்டு ஆப்சன்ட் மைண்டட் பர்சன் இருப்பாங்க. அவங்களுக்கு பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் மறந்துடும், பட் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஞாபகமாக வச்சுருப்பாங்க. அதை தாண்டி நம்ம வந்து நல்ல மெமரியாக இருக்க பர்சன், நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்கோம், என்ன வேலைக்கு போகிறோன்னு தெரியாமல் இருக்கிறது, ஒருத்திட்ட பேசிட்டே இருக்கோம், எங்கே இருக்கோன்னு தெரியாமல் இருக்கிறது, இது வந்து ரெக்கரண்ட்டாக நடக்க ஆரம்பிக்குது. எப்பயாவது நடந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறோம், அந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்கும். ஆனால் நார்மலாகவே நம்ம நல்லா இருக்கும் போதே இந்த மாதிரி திரும்ப திரும்ப மறதி ஆகிறது. யூஸ்வலாக கீ வைக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கும், நம்ம வேறு இடத்துல வச்சுருந்துருப்போம். இதை வந்து மாற்றி மாற்றி வைக்கிறது, மாற்றி மாற்றி பேசுறது, கரெக்டான ஒரு கால்குலேஷன் போட முடியாமல் இருக்கிறது, ஒரு ஷார்ட் டேர்மில் நடக்கும் போது நம்ம கண்டிப்பாக மருத்துவர் அணுகணும்.
1: ஸோ இவ்வளோ நேரமாக இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். நன்றி.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உலக மறதி நோய் தினம் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் மகாதேவன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் KS ஸ்ரீதேவி. நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார். அமைப்பில் உதவி KS ஸ்ரீதேவி.

நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சி. எதிரும் புதிரும் தினந்தோறும் மாலை 4 மணிக்கு நீங்க கேட்கலாம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை, மண்டே வந்து நம்ம எப்பவுமே ஒரு சூப்பரான டாபிக் வச்சிருப்போம் இல்லையா. ஸோ இன்னைக்கு மண்டேக்குரிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற அருமையான டாபிக் தான் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு வந்து குவெஸ்டின்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க கஷ்டப்பட்டு ஆன்சர் எல்லாம் யோசிக்க தேவையில்லை, நீங்க வந்து க்ளூஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷன்ஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்பவே சிம்பிள். நீங்க வந்து ஒரு நிமிடம் தமிழ்ல பேசணும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் மட்டும்தான், என்ன அப்படின்னா சொன்ன வார்த்தையவே வந்து திரும்ப சொல்லக்கூடாது. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இப்போ நான் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லும் போது ஒரு ஒரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ரிப்பீட்டடாக மட்டும் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொற்கள் எதையுமே நடுவில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதுதான் ரூல்ஸ். இது இல்லாமல் நான் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் சொன்னதுக்கப்புறமா 1 நிமிடம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 நிமிடம் நீங்கள் தொடர்ந்து தமிழ் பேசணும், பிரேக் இல்லாமல், சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லாமல், ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து தமிழ் பேசணும். ஸோ இதில் வந்து தமிழ் நீங்கள் வந்து நீங்களா ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்களா வந்து பேச முடியாது. அதில் வந்து நான் ஒரு டாபிக் கொடுப்பேன், டக்குன்னு ஒரு டாபிக் கொடுப்பேன், அந்த டாப்பிக்கை நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு உங்களுடைய மைண்டில் நீங்கள் அப்போவே ப்ரிப்பேர் பண்ணி அப்போவே நீங்கள் வந்து 1 நிமிடம் விடாமல் நீங்கள் வந்து தமிழ் பேசணும். அண்ட் ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒரு இங்கிலீஷ் வேர்டு கூட யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து 1 நிமிடம் எப்படி தமிழ் பேச முடியுது, அதே மாதிரி 1 நிமிடம் விடாமல் ஒரு டாபிக் பத்தி பேசுறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த விஷயம் பத்தி நமக்கு நிறைய தெரியணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ 1 நிமிஷம் வந்து விடாம பேசுறதே கஷ்டம், அண்ட் இதில் தமிழ்ல பேசுறது இன்னும் கஷ்டம். அதே மாதிரி சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லாம பேசுறது இன்னும் கஷ்டம். ஸோ இத்தனை சேலஞ்சஸ், இத்தனை சவால்களை கடந்து நீங்க வந்து எப்படி நீங்க வந்து சொல்லி பேசி ஜெயிச்சு காட்டுறீங்க அப்படின்றதுதான் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018. இன்னொரு நம்பர் 9342901018. மற்றொரு நம்பருக்கும் நீங்க வந்து கால் பண்ணலாம், 8300019101018. இன்னொரு லேண்ட்லைன் நம்பரும் இருக்கு, 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. ஸோ இது ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஊட்டிஎஃப்எம் 101.8 இன்னைக்கு இந்த 1 ஹவர் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் ஆர்ஜே கீர்த்திகாவோட 1 நிமிடம் தமிழில் வந்து பேசி இந்த சேலஞ்சை நீங்கள் வந்து எப்படி சக்ஸஸாக வின் பண்ணுறீங்க அப்படின்றது தான் விஷயம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ரூல்ஸை நான் வந்து சொல்ல மாதிரி, என்னென்னா நான் வந்து எப்போ வேணாலும் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அண்ட் அது வந்து எனக்கு ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து இந்த பாதியில் சொல்லிட்டு நீங்கள் தமிழில் பேசலையே அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது, ஓகேங்களா. ஓகே, நிகழ்ச்சியில் வந்து துவக்கமாக அருமையான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பண்ணப்பா.
1: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
2: திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். மூட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே திங்கட்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன டாப்பிக்ல எப்பவுமே திங்கட்கிழமை எதிரும் புதிரும் நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிடம் தமிழ்ல பேசுங்க அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு. ஸோ இதை பத்தின நிறைய ரூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு பாடலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் இப்போ மறுபடியும் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நான் கொடுக்கக்கூடிய டாபிக்ல எடுத்தோன்னா ஒரு நிமிடம் நீங்க வந்து தமிழ் பேசணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ரூல்ஸ் அப்படின்னா, சொன்ன வார்த்தையை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆங்கில வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிடம் நான் கரெக்டாக வந்து டைம் பார்த்துட்டு ஸ்டார்ட்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நிமிடம் நீங்கள் விடாமல் தமிழில் பேசணும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க?
3: நான் தென் பொன்மொழியிலிருந்து தென் மணிகண்டன் பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறீங்க. அங்கே மழை பெய்யுதுங்களா?
2: ஓகே, மழைலாம் அந்த அளவுக்கு கிடையாது.
3: சரிங்க,
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
3: தொடரலாங்க, சொல்லுங்க.
2: ஓகே, இது வந்து நிகழ்ச்சி கேட்டிங்களா? நான் சொல்ல ரூல்ஸ் எல்லாம் கேட்டிங்களா?
3: கேட்டேங்க, வாரம் கேட்டிருக்கேன் இல்லைங்களா?
2: ஓகே,
3: எப்படியோ சிக்கிடுறோம்.
2: ஓகே, ஆமா, இந்த டைம் நீங்க சிக்காம இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா?
3: முயற்சி பண்ணலாங்க.
2: ஓகே ஓகே, இப்ப நீங்க வந்து தமிழ்ல பேச வேண்டிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்ற தலைப்புல நீங்க ஒரு நிமிடம் விடாம தமிழ்ல பேசலாம். ஸ்டார்ட்.
3: சுதந்திரம் நமக்கு கிடைத்த உரிமையாகும். இதனால் நாம் வந்து பல்வேறு விலங்க விதங்களில் சுதந்திரமாக தெரிந்து கொண்டுள்ளோம். 2வது தடவை சொல்லிட்டு அந்த வார்த்தைய.

0: பண்ணுங்க பரவாயில்ல.
1: சுதந்திரமாக நாம் செயல்பட இந்த உலகத்தில் காந்தியடிகள் எண்ணற்ற தலைவர்கள் நமக்கு வாங்கி தந்தார்கள். ஆனால் அந்த அதை நாம் நலமுடன் பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதுதான் அது என்று தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, ஒரு கட்டுக்கோப்பாகவும் நேர்மையுடனும் வாழ வேண்டும் என்பதே அதன் அடிப்படை பொருளாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இன்று பல பேர் பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள். இருந்தாலும் அதை செவ்வனே பயன்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேல் பேசினால் ஏகப்பட்ட வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும் என்று கருதுகிறேன்.
0: ஓகே, பட் ஆங்கில வார்த்தை நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கூட பயன்படுத்தல. வாழ்த்துக்கள், பட் சூப்பரா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. ஓகே, சூப்பரா வந்து நேர் வந்து கால் பண்ணி அவர் வந்து தமிழ்ல வந்து சூப்பரா ஒரு நிமிஷம் வந்து பேசினார். ஒன் மினிட் கம்ப்ளீட் பண்ணலாம், அதே மாதிரி சொன்ன வார்த்தைகளை நிறைய பேர் ரிப்பீட் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து ஒரு ரூலை மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆங்கிலம் வார்த்தை வந்து ஒண்ணு கூட கலக்கல, அந்த ஒரு ரூல்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு தொடர்ந்து. ஸோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல டாஸ்க் உங்களுக்கு இருக்கு, அதாவது ஒரு நிமிடம் நீங்க வந்து தமிழ்ல பேசணும். அண்ட் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா விடாம ஒன் மினிட் கண்டினியூஸா பேசணும். சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது, அண்ட் நடுவில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கூட ஆட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ரூல்ஸ். அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, நீங்க பேசுறது ரொம்ப பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேக்குதே. உங்களுக்கு வந்து நெட்வொர்க் பகுதியில் நீங்க இல்லையோ? ஓகே, லைனில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சி வரீங்க, பட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து பேச முடியறதில்ல. ஸோ உங்களுடைய ஃபோனில் வந்து சிக்னல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம வந்து பேசலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்பு, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்க அப்படின்னு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு நிமிடம் விடாமல் தமிழில் பேசுகிறதுக்காக ஒரு ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நான் சொல்கிற தலைப்பை தான் நீங்கள் வந்து அடிக்கடிக்கு சொல்கிறீங்க. ஸோ அந்த சொல்கிற தலைப்பை நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் அதை வந்து ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சொன்ன தலைப்பையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லாமல் இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு நிமிடம் தொடர்ந்து தமிழில் பேசலாம். அதே மாதிரி சொன்ன வார்த்தையை சொல்லாமலும் இருக்கலாம், ஆங்கிலம் கலக்காமலும் பேசலாம். அது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருமையான பாடல்.

0: வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நிலையத்துல நேரம் சரியா 4:17 நிமிஷம் ஆயாச்சு. நிகழ்ச்சியில இணைய போற நேர், வணக்கம்.
1: வணக்கம், கோவில்படத்திலிருந்து.
0: ஓகே, இது ஒரு நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? கேட்டுட்டே இருக்கேன்.
0: ஓகே, இப்ப நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய தலைப்புல ஒரு நிமிடம் விடாம நீங்க தமிழ்ல பேசணும். ஓகேவா? நான் இப்ப சொல்லக்கூடிய தலைப்புல நீங்க ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாம தமிழ்ல பேசணும். ஓகேவா? ஓகே, நீங்க வந்து சொன்ன சொல்லே மறுபடியும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி ஆங்கில வார்த்தையை வந்து பயன்படுத்த கூடாது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படின்ற தலைப்புல நீங்க பேசலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். உங்களுக்கான தலைப்பு எதிர்பார்ப்பு.
1: ஹலோ,
0: கேக்குதுங்களா? உங்களுக்கான தலைப்பு சொல்லாமா? எதிர்பார்ப்பு உங்களுடைய தலைப்பு. ஓகே, பார்த்தீங்க உங்களுடைய லைனும் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கு. நீங்கள் பேசுறது வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நெட்ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கா, சிக்னலெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நம்ம வந்து நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ எந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண நம்பர் 9344-1010-1018, மற்றொரு நம்பர் 9342-1010-1018, இன்னும் ஒரு நம்பர் 8300-0019-1018, 04-23 அப்படின்ற இணைப்பெண்ணோட 2966-7-81 இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, அண்ட் அவங்க பேசுறது தெளிவாக கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வணக்கம்.
1: வணக்கம், கோவில் படத்திலிருந்து.
0: ஓகே, நீங்களே தான் மறுபடியும் வந்திருக்கீங்க. ஹலோ. ஓகே துரை, மறுபடியும் நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால் வந்து பேச முடியல, ஏன்னா உங்களுடைய லைன் வந்து கிளியராகவே இல்லை. ஸோ ஓகே, நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து இன்னொரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நீர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்க அப்படின்றது தான் வந்து தலைப்பு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்களும் வந்து தமிழில் பேசலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க? ஓகே சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிம்பிள் டாஸ்க் தான். நீங்களும் வந்துட்டு அதாவது நான் கொடுக்கக்கூடிய தலைப்பில் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து தமிழில் பேசணும். ஸோ அதுதான் இன்றைய தலைப்பு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்களும் கால் பண்ணலாம். கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆங்கிலம் கலக்காத நீங்கள் வந்து தமிழில் பேசணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொன்ன வார்த்தையை இன்னொரு டைம் சொல்லாமல் ஒரு நிமிடம் விடாமல் தமிழில் பேசணும் அப்படின்றது தான் வந்து தலைப்பு. ஸோ 1 மினிட் நீங்கள் வந்து கண்டினியூஸாக தமிழில் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போமா இது வரைக்கும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கம்மியான டைம் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு தலைப்பில். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அதுக்காக நம்மளால் 1 மினிட் தொடர்ந்து தமிழில் பேச முடியுதா அப்படின்றது ஒரு டெஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் இன்னொரு பாடல்.

0: அருமையான பாடலை கேட்டோம். மூட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். ஸோ இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்க அப்படின்றதான் தலைப்பு. ஸோ அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற நேர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம், ரொம்ப சந்தோஷம். மிக நீண்ட நேரத்துக்கு பிறகு லைன் கிடைச்சது.
0: ஓகே சூப்பர். ஓகே, உங்களுக்கான தலைப்பு கொடுக்கலாமா? நீங்க ஒரு நிமிடம் தமிழ்ல பேசுறீங்களா?
1: ஆ கண்டிப்பா, நான் முயற்சிக்கிறேன், கொடுங்க.
0: ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பயம் அப்படின்ற தலைப்புல நீங்க ஒரு நிமிடம் தமிழ்ல பேசலாம்.
1: மனிதனுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது பயத்தினால உருவாகுது. வாழ்க்கையில துணிவு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மனிதனுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் விடாமுயற்சியும் கொடுக்கும். தேவையானத்திற்கு நம்ம அச்சப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறு கிடையாது. ஒரு பாம்பு இருக்கு, அது பக்கத்துல போனா சீரும், நம்மள கொத்தும் அப்படின்னு நினைக்கிறோம், அது பரவாயில்ல. ஆனா தேவையில்லாத ஒரு விஷயத்திற்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிடறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். வாழ்க்கையில நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் தான். அதனால துணிந்தவனுக்கு நாளைய காலம் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புலி பதுங்குவது பாய்வதற்கே அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கோம். வாழ்க்கையில நம்ம பின்னடைவு சந்திக்காம இருக்கணும், வெற்றி பெறணும், முயற்சி செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த குணத்தை நம்ம விட்டொழிக்கணும். வாழ்க்கையில

0: தடவை ட்ரை பண்ணீங்க. ஆக்சுவலாக ஆங்கில வார்த்தை ஒன்று கூட யூஸ் பண்ணலன்னே சொல்லலாம், ஆனால் அப்படின்னா அப்படின்னா அப்படின்னா வார்த்தையை வந்து பல முறை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூலை மட்டும் மீறிட்டீங்க, மற்றபடி ரொம்பவே அருமையாக ட்ரை பண்ணீங்க. நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. ஓகே, நேர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் தான் கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சி நிலைய போகிறோம். அடுத்த நேர் வணக்கம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணி பேசலாம். ஸோ கால் பண்ணி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் விடாமல் தமிழ் பேசணும். அண்ட் அதில் வந்து ஒரு முக்கியமான ரூல், நீங்கள் ஒரு இங்கிலீஷ் வேர்டை கூட யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அடுத்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது அப்படின்றதான் ரூல்ஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: மேம், நான் ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன் மேம்.
0: ஓகே தீபா, ஒரு நிமிடம் தமிழில் பேச நீங்கள் ரெடியா?
1: ஆ, ரெடி மேம்.
0: ஓகே, நீங்க வந்து பேசுறதுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா தனிமை.
1: தனிமைங்களா?
0: ஆ, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்.
1: தனிமை என்பது மிக கொடூரமான ஒரு விஷயம். நாம் எப்போதும் தனியாக இருக்கக்கூடாது, மற்றவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். சமுதாயத்தில் எல்லா விதங்களிலும் எல்லா விஷயங்களிலும் பங்கேற்க வேண்டும். நாம் எப்படி பங்கேற்கலாம் என்றால், விழாக்களுக்கு செல்லலாம், மற்றபடி விசேஷங்களுக்கு செல்லலாம், மற்றவர்களோடு ஏதாவது விளையாட்டுகள் விளையாடலாம், அணியாக விளையாடலாம். தனிமையாக இருக்கும்போது நம்மால் நம்முடைய மனம் பாதிக்கப்படும். பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யாரோடும் சேர்ந்து இல்லாத போது நம்முடைய மனநிலை வந்து பாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். மனநல ஆலோசகர்களும் அவ்வாறே சொல்கிறார்கள். அதனால் நாம் என்ன என்ன பண்ண வேண்டும் என்றால், மற்றவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஆகும்.
0: ஓகே, இன்னும் ஒரு 5 செகண்ட் 5 to 10 seconds வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. பட் சூப்பராக ட்ரை பண்ணீங்க. ஒரு ஆங்கில வார்த்தை கூட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தவே இல்லை. பட் வேண்டும், சொல்கிறார்கள் அப்படின்னு அந்த ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டீங்க. ஸோ அது ஒரே ஒரு விஷயம் தான். பட் ஆங்கில வார்த்தையை நீங்கள் ஒன்றுமே பயன்படுத்தலை அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே துரை, நீங்க எத்தனை வருஷம் கால் பண்ணாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டர்ப்டா இருக்கு. நீங்க லைன் கிளியரா இருந்ததுன்னா தாராளமா பேசலாம். அண்ட் ஒரு நிமிடம் நீங்க வந்து கண்டினியூஸா தமிழ்ல வந்து பேச நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் உங்களுடைய நெட்ஒர்க்கும் உங்களுடைய சிக்னலும் உங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பாரத திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். எதிரும் புதிரும் கேட்டிருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில் இணைய போற நேயர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம், கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோவில் இருந்து பேசுறேன்.
0: ஓகே கிருஷ்ணமூர்த்தி, ஒரு நிமிடம் விடாம தமிழ்ல பேச நீங்க ரெடியா?
1: நாங்க ரெடி. ஆங்கிலம் கலக்காம பேசுறது கூட பேசிடலாம் போல. ஆனா சொன்ன வார்த்தையே திருப்பியும் வரக்கூடாதுன்னு சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு.
0: ஆமா, ரொம்ப ஈஸியா ஆடக்கூடாது இல்லையா? ஒரு சவால்னா அதுல வந்து சில பல விஷயங்கள் இருக்கு.
1: அதான் எல்லாருமே மாட்டிக்கிறோம்.
0: ஆமா, ஓகே, நீங்க மாட்டாம இருக்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா?
1: சரிங்க, ஓகேங்க.
0: ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தலைப்பு, ஏமாற்றம்.
1: ஏமாற்றம், ஓகே. சரிங்க,
0: ஸ்டார்ட்.
1: எதையுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது, அதனால மனசுக்கு ஒரு திருப்தி இல்லாம போகும். எது கிடைக்கிறதோ அதை வச்சு வாழ்ந்துக்கணும். அதுதான் வேணும், இதுதான் வேணும், எனக்கு பெரிய செல்வம் வேணும் அப்படின்னா நினைக்க கூடாது. போதும் இந்த மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா மனசுல சந்தோஷம், நிம்மதி, வாழ்க்கையில சந்தோஷம், உற்சாகம், ஊக்கம், உற்சாகம் எல்லாமே வந்துடும். திருப்பி சொல்றேன், நினைக்கிறேன். சரிங்க, அதனால அதுக்கு நம்ம இதுல எதுவுமே நினைச்சிட்டு இருக்க கூடாது. கிடைச்சதை வச்சு திருப்தியோட வாழணும். அப்படின்னா எந்த ஒரு நினைப்பும் எந்த ஒரு தடுமாற்றமும் வராது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருக்குமே அது தேவைப்படுற ஒண்ணு. அது கடவுள் நமக்கு கொடுத்த வரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதற்காக இறைவனிடம் எப்பொழுதுமே வேண்டிக் கொள்ள வேண்டும்.
0: ஓகே, ரொம்பவே வந்து சூப்பராக ட்ரை பண்ணீங்க. அண்ட் ஆங்கில வார்த்தை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதுவுமே பயன்படுத்தலை, பட் ஒரு சில சொற்களை வந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிட்டீங்க. அதாவது சந்தோஷம், சந்தோஷம், நிம்மதி, நிம்மதி, அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணி ஒரு நிமிடம் நீங்கள் தமிழில் பேச ட்ரை பண்ணலாம். அண்ட் ரூல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஆங்கில வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது அப்படின்றதான் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ரூல்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ இன்னொரு நேர் கூட இருக்காங்க. வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு அருமையான பாடல் கூட வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய போற நேர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.

0: யார் எங்க வந்து பேசுறீங்க?
1: கோவை நரசிபுரம். நாவண்ணா கோவண்ணா கந்தசாமி.
0: ஓகே கந்தசாமி, ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசுறீங்க? ரெடியா?
1: நான் தயார் நிலையில் உள்ளேன்.
0: ஓகே, இப்பவே ரொம்ப தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கான தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா மாற்றம் அப்படின்ற தலைப்புல நீங்க வந்து பேச ஆரம்பிக்கலாம்.
1: என்ன தலைப்புங்க?
0: மாற்றம்.
1: மாற்றமா?
0: ம்,
1: காலமாற்றம் தற்போது எங்கள் ஊரிலே நிலவி வருகிறது. இந்த நிலை இன்னும் சற்று அதிகரித்தால் எங்களுடைய விவசாய பயிர்களெல்லாம் செழிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாற்றம் என்பது சற்று தாமதமாக வந்திருப்பதால் விவசாயத்துக்கு சற்று தடுமாற்றமாக உள்ளது. அன்பு நஞ்சமி, மாற்றம் வர வேண்டும் என்று நான் இயற்கையை அன்னையை வேண்டி வணங்குகிறேன். முடியலீங்களா? சரி, அப்போது மாற்றத்துக்கான வழிவகை ஆண்டவன் தருவார் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய தோட்டத்திலே தற்போது லேசான வான்பொழிவு பொழிகிறது. இதனால் சற்று பயிருக்கு செழிப்பாக இருக்கும் என்று
0: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில பேசுறதுக்கு இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. வணக்கம். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில 5 மணி வரைக்கும் கால் பண்ணி பேச ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து 1 நிமிடம் விடாம தமிழ் பேசலாம்.

0: அம்ஜாதை திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, நேயரோட லைன் பாத்தீங்க அப்படின்னா கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரு இங்க வந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கப்பா. ஹலோ,
1: ஹலோ,
0: யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: எங்க ஆபீஸ்க்கு நேரா.
0: ஹலோ. ஓகே, நேரோட லைன் கட் ஆயிடுச்சு. அண்ட் இன்றைக்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக வந்து சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய தலைப்பில் வந்து நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கருத்துக்கள் நீங்கள் வந்து சொன்னீங்க. அண்ட் தனிமை அப்படின்ற தலைப்பில் பேசும்போது ஆகட்டும், அதே மாதிரி மாற்றம் அப்படின்ற தலைப்பில் பேசும்போது, நான் சொன்ன தலைப்பில் பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பட் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஆங்கில வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, பட் சொன்ன வார்த்தையை திரும்ப வந்து எல்லாருமே சொல்லிவிடுங்க. ஓகே, பட் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கும் போது இந்த ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். இதோட நிறைவு பெறுகிறது இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்க அரசுக்கு

0: மக்களிடமிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபூர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நேக்தா பென்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02.

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இந்த அழகான மாலை நேரத்தில் நேயர்களுக்காக வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே வாடாமலர். 1950 முதல் 1980 காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு பசுமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். திரைத்துறையில் அன்றைய காலகட்டங்களில் வந்த ஒவ்வொரு பாடல்களுமே முத்து முத்தான ஒரு பாடல்கள், இசை அமைப்பு முதல் பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படியான ஒரு அழகான பாடல்களை தந்த காலகட்ட பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வரம் வர காத்து கொண்டிருக்கிறது. சோலோ சாங்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கும்போது நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாதுங்க, நம்மால் மற்றவர்களும் சந்தோஷப்படணும், அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இன்னைக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியிலே நேர்களே முதல் பாடலும் காத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்காக. சோலோ சாங்ஸில் TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய இரண்டு பாடல்கள் இதோ.

ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேயர்களே. 1962 வெளிவந்த கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் ஒலித்தது பலே பாண்டியா படத்திற்காக.

கேட்ட பாடல் ஒலித்தது ஆலயமணி படத்திற்காக. டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் இந்த பாடல். நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று இரவு 8:05 நமது குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100 விழா மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப் எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். வாடாமல் மலர்ந்து கொண்டிருக்கிறது பாடல்களின் தொகுப்பாக சோலோ ஹிட்ஸ். இதோ நேயர்களே, அடுத்த பாடல் ஒலிக்கின்றது தெய்வத்தின் தெய்வம் படத்திற்காக.

கேட்ட பாடல் ஒலித்தது பி சுசிலா அவர்களின் குரலில், ஜி ராமநாதன் அவர்களின் இசையமைப்பில், கண்ணதாசன் அவர்களின் பாடல். வரிகளுக்காக இந்த பாடல்.

கேட்ட பாடல் ஒலித்தது கண்ணதாசன் அவர்களுடைய பாடல். வரிகளுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் பாசம் படத்திற்காக எஸ் ஜானகி அவர்கள் பாடிய இந்த பாடல் 1962 வெளிவந்த திரைப்படம். நேயர்களின் நினைவிற்கு, நேயர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் சீன காய்கறிகள் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் எப்பநாடு பகுதியைச் சேர்ந்த உழவர் ரவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 5:20.

கேட்ட பாடல் ஒலித்தது பாவ மன்னிப்பு படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் இந்த பாடல்.

கேட்ட பாடல் ஒலித்தது சுமைதாங்கி படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் இந்த பாடல்.

0: பாடல் ஒலித்தது பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் இந்த பாடல்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பின்னணி பாடகர்கள் மற்றும் பாடகிகள் தனித்து பாடிய பாடல்களின் தொகுப்பாக வாடாமலரில்.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில்

0: படித்தால் மட்டும் போதுமா படத்திற்காக ஒலித்தது இந்த பாடல்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது, முள்ளாய் மாறியது.
1: கேட்ட பாடலின் படம் போலீஸ்காரன் மகள். படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் ஒலித்தது. நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 5:40.

கேட்ட பாடல் ஒலித்தது தாயை காத்த தனையன் படத்திற்காக பி சுசிலா அவர்களின் குரலில், கே வி மகாதேவன் அவர்களின் இசையமைப்பில் ஒலித்தது இந்த பாடல். நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் ஒலித்தது தர்மத்தின் தர்மம் தலை காக்கும் படத்திற்காக. நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர். நேயர்களின் நினைவிற்கு, நேயர்களே, இன்று இரவு 8:05 நமது குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100 விழா மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம்.

கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் பி சுசிலா அவர்களின் குரலில் ஒலித்தது இருவர் உள்ளம் படத்திற்காக.

0: காட்டுராஜா படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் ஒலித்தது இந்த பாடல்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன்

0: நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேர்களே, இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நேர்களே, இன்று இரவு 8:05 நமது குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100 ஆண்டு விழா மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய நிகழ்வின் வானொலி தொகுப்பு. இனி தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிலையை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் சீன காய்கறிகள் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் எப்பநாடு பகுதியைச் சேர்ந்த உழவர் ரவி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:20 நினைத்தாலே இணைக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. இதில் உஸ்தாஸ் சலீம் ஹல்வாலே அவர்களின் கஜல் மற்றும் கோபால் சிங் சின்சி அவர்களின் நாட்டுமுற இசை கேட்கலாம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். இனி நாளை காலை ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கு கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் பருவங்கள் தவறி வெய்யும் மழையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரையாணம். நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம். நிறைவாக அறிவும் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் பாடலை மனதிற்கு நெருக்கமாக்குவது வரிகளின் ஆழமா அல்லது மெட்டின் அழகா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்கள், இதுவரை இன்றும் நாளை காலையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். India and New Zealand Free Trade Agreement, FTA, will come into force from the 20th of October this year on the occasion of Vijayadashmi. Addressing a press conference in New Delhi today, Commerce and Industry Minister Piyush Goyal said the agreement will provide duty-free access for 100% of Indian exports to New Zealand.
3: This strategic partnership and the roadmap to 2030 reflects our shared ambition to deepen this cooperation and includes the aspirational goal of doubling bilateral trade in goods and services to almost 35,000 crore rupees in the next 4 or 5 years. The entry into force of the India-New Zealand Free Trade Agreement will translate this goal into concrete economic outcomes.
2: India and Canada have agreed to fast-track negotiations for a Comprehensive Economic Partnership Agreement, CEPA, with the next round of talks set to commence on 5th of October. Mr. Goyal said the next 90 days could be a defining period in bilateral relations. He informed that the fourth round of negotiations for the proposed trade agreement with his Canadian counterpart was held in Mumbai last week. The minister said that during the meeting, both countries had decided to accelerate the pace of negotiations. The Defence Ministry today signed a contract with Accurate Industrial Controls Private Limited in New Delhi to procure auxiliary power units APU for T-72 and T-90 tanks at a cost of 586 crore rupees. The ministry said the APU is an alternate source for generation of electric power for fire control system, firing circuit, gun stabilization system and other ancillaries of the tank. The ministry said induction of indigenously developed APU will further strengthen the operational readiness, reliability and sustainability of the Indian Army's mechanized formations. The National Highways Authority of India has released new guidelines for the planning and designing of high-speed access-controlled national highways. The Ministry of Road Transport and Highways said the guidelines will apply to all upcoming 4- and 6-lane greenfield and brownfield high-speed access-controlled national highways. The guidelines seek to bring uniformity in standards for preparation of detailed project reports of high-speed national highway corridors. Minister of State for Health and Family Welfare Anupriya Patel today said that India's journey in pharmacovigilance has been a remarkable example of self-reliance over the years. She said this while releasing the 7th edition of National Formulary of India in New Delhi. The minister said that currently more than 1,100 adverse drug reaction monitoring centres are operational in the country and the government aims to increase this number up to the primary health facility level. She also said that 25 countries in the world recognize and accept the Indian pharmacopoeia and added that the country now provides pharmacovigilance data to WHO patient safety database. Prime Minister Narendra Modi has expressed grief over the demise of Sheikh Ahmed bin Rashid Al Maktoum. He was the brother of Dubai's ruler, Sheikh Mohammed bin Rashid Al Maktoum. In a social media post, Mr. Modi said that his efforts to serve the society will be cherished by generations to come. The Prime Minister also extended condolences to the royal family and the people of Dubai. In the Asian Games badminton, India defeated Bangladesh 3-0 without dropping a single game across three matches to reach the men's quarterfinals at Ichinomiya City in Japan today. Lakshya Sen beat Jaman Ayman Ibn, followed by Ayush Shetty's win over Gaurab Singha. Kidambi Srikanth then sealed the tie with a victory over Jumar Al-Amin. India will face host Japan in the quarterfinal tomorrow. A win in the game will guarantee a medal. The Indian women's team will also face Japan in the quarterfinal tomorrow. In Asian Games shooting, India won 3 medals in Aichi, Nagoya, Japan today. In the men's 10-meter air rifle individual event, Himanshu Dhillon won the silver medal while Rudraksh Patil secured the bronze. India also bagged a silver in the men's team event of the same competition. And that is the end of this news bulletin.
0: நேரம் 6:10. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

மனதை அமைதியாக வைத்திருப்பவர்களுக்குத்தான், அமைதியான மனதிற்குத்தான் கடவுள் என்றென்றும் மனதில் வசிப்பார். குழப்பமான மனதில் என்றும் கவலைகள் மட்டுமே வசித்திருக்கும். நீ எதற்காக பயப்படுகிறாயோ, எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும், எது உன்னையுடையதோ அது உன்னை விட்டு போகாது என்ற ஸ்ரீகிருஷ்ணரின் சிந்தனை வரிகளோடு இதோ நேர்களே அடுத்த பாடல் ஒலிக்கின்றது.

இதுவரை விளக்கேற்றும் வேளையில் திரையில் ஒலித்த பக்தி பாடல்களாக திருவண்ணாமலை, அன்னை வேளாங்கண்ணி, அறையன், 305 கடவுள், அரண்மனை கிளி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். ஒலித்த பாடலோடு விளக்கேற்றும் வேளை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
3: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத் துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண்டிப்பா

0: 60 வருஷமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மாற்றம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்டோம், ஜெயிச்சோம். இப்ப அந்த மாற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம். மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கான இந்த முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த தொகுதியிலையும் தமிழக வெற்றிகளை வேட்பாளர் ஜெயிக்கணும் தான் சொல்றாங்க. திட்டமிட்டு நான் திரும்ப பெரிய குற்றச்சாட்டை ஓப்பனாவே சொல்றேன் நானு, திட்டமிட்டு சில கட்சிகள், அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தாவக வேட்பாளர் போற இடத்துல போய் இந்த மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள், அந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்ம தலைவர் அவர்கள் ஆதரவாதான் இருக்காங்க. புதிய தலைமைச் செயலகம் கண்டிப்பாக அவசியம் கருதிதான் நம்ம முதலமைச்சர் ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மீனவர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் இந்த முடிவுக்கு எதிராக மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னர் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூறுவது உண்மைக்கு மாறானது என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசாணை வெளியிட்ட பின்னர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பாக இறுதி முடிவெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையில் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தில் தவறேதும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தாவேக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை உடைக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 நாட்களில் ஏராளமான படகுகள் உடைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு படகுகள் உடைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 117,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும்.

0: இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை சென்றடையும். மத்திய தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் கரைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில்துறையினருடன் ஆட்சியர் திரு பிரதாப் இன்று கலந்துரையாடினார். தென்காசி மாவட்டத்தில் போக்சோ மற்றும் PCR சிறப்பு நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட மாவடியில் தூய்மை இந்தியா மற்றும் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 3000 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான் வெள்ளிப்பதக்கத்தையும் ருத்ராங்ஷ் பாட்டீல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு தற்காப்பு கலை போட்டியில் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித் குண்டு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 17-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவு உஷு போட்டியில் ஆர்யன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
4: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: ஆகாஷ்வாணியின் சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் நேர்கள் கேட்கிருப்பது மனதில்.
5: நேரம் 6:41.
6: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
7: ஒரே கிளிக்லயா அற்புதம்
8: மாட்டிக்கிட்டீங்க.
9: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
12: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.
13: பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
14: சீமைய ஜனலாக எங்க சிறி தும்பித நமஸ்காரா. இதோ பெட்டத கமலோ. உந்த அட்டியின் ஏகில அட்டிதோக பல வகையான மக்கள் இருந்தாரா. அதுதோகியோ ஜவ்வானி கொனவியை திப்பில அவக்க சாரடுவா பல ஆம்போது அப்பறம் எல்லா விஷயத்தையும் ஸ்பீடாக தாரா. கோப்பாம்போது சட்டு சட்டு முதந்தே அட்டுறான். அவக்க ஏன மாடலையோ அது ஒழித்து காய்த்தா தந்தைக்கு அவக்க நினைச்சியாரா. இத்தமாக இப்பா உந்தோ ஜவ்வானி பூசுகா உந்தோ எண்ணு மேல கவ பந்தல ஏனாரா.

தங்க கோசம் உணிச்சு பீத்தோ ரோடுக்கு போப்பனே, நீரத்துக்கு போப்பனே, இல்லை காலேஜ் போய் போப்பனே, இத்தமாக கிட்ட இதுவாக அறுதோ அறியாதங்க கொண்டு தோகையே மாத்தோடுதோ கவதோக வந்துவாங்க. கவபீத்த போய் இரண்டா கொண்டு தோக மாத்தாடியாரா தெரிஞ்சு நங்க புரிஞ்சாக்கும். ஆனால் அவங்க ஏனை மாத்தாடியாரா அத்தம்போதுனா அவக்கத்தான் இருந்தார். ஏனை மாத்தாடியாட்டா அதுதான் இப்பாட்டும் கேட்டு நோடுவோம்.

இந்துன நிகழ்ச்சி தகவப்ப நிறைவு பாட்டோம். ஒஸ்தா மதுவாத ஜோடி கோசோட நெருக்கா தம்புதோ நாங்க ஏகே அறிவிக்காத வந்தோ இல்ல அது எத்த அற்றா தம்புதுனா நாங்க எல்லாவோ அறதான் அத்தமா கொஞ்சம் ஜோடி அவக்க கோசோட நெருக்கா அது ஏனே மாடுறா அதுன்னு அறுபதோ அத்தன்ல நாங்க பாட்டை கத்துல போதும். இப்பாட்டு தோக அவ கெரடா கோசோடுவா கெமிஸ்ட்ரியா அத்த சிங்கரவா எய்தாரா நங்ககாய் பாட்டு இதோ பொந்து இடத்த கேத்து நோடுவோம் ஊட்டி எஃப்எம் 101.8 தோகை.

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ನಿಗಚಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಂಗೆ ಅಪ್ಪರ ಹುಡುತಟ್ರ ಆತನಿಗೆ ಹೆಂಗೆ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಬೆಟ್ಟದ ಗಮಲು ನಿಗಚಿದಾಗ ನಿಂಗ ಬಂದು ಸಂಧಿಸಿನಿಯೋ. ನಮಸ್ಕಾರ
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்கலாம் திரைகானம்.

நேயர்களே, இன்று இரவு 8:05 நமது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100 விழா மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும்.

0: திரைகானத்தில் எங்க முதலாளி திரைப்பட பாடலை தொடர்ந்து ஒலித்தது எங்க தம்பி படத்திற்காக இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள்.
2: திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதியில் சமூக நீதித்துறை சார்பில் 47,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கற்றல் கற்பித்தல் கூடம் மற்றும் அழகர்நாயக்கன்பட்டியில் 1,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவு மையத்தையும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் திறந்து வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த வசதிகளை முழுமையாக பயன்படுத்தி தங்கள் கற்றல் திறன்களை வளர்த்து கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வத்தலகுண்டுவில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெருவுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்களில் மொத்தம் 1,500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 375,000 ரூபாய் மதிப்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கர்ப்பிணிகள் அரசு மருத்துவமனைகளில் முறையான பரிசோதனை மேற்கொண்டு உடலையும் குழந்தைகளையும் ஆரோக்கியமாக பேண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பழனி வட்டம் ராஜம்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 69 பயனாளிகள் மற்றும் 4 மகளிர் சுயுதவி குழுக்களுக்கு மொத்தம் 71,00,000 மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், கடைக்கோடி கிராம மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக சென்றடையும் வகையில் இத்தகைய முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய காவேரி மற்றும் வைகை கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், நிலத்தடி நீரை உயர்த்த பொதுமக்கள் மழைநீரை சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், சுகாதாரத்தை பேணிக்காக்கும் வகையில் மக்கும் குப்பை, உலர் குப்பை, சுகாதார கழிவு மற்றும் மின்கழிவு என 4 வகைகளாக குப்பைகளை தரம் பிரித்து வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். உலக புகழ்பெற்ற பழனி அருள்மிகு தண்டாதிபனை சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் எளிதாக சென்று வர ரோப்கார் எனப்படும் கம்பிவட ஊர்தியானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரோப்கார் சேவையானது மாதத்திற்கு 1 நாளும் வருடத்திற்கு 1 மாதமும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் ஆண்டு பராமரிப்பு பணிக்காக கடந்த ஜூலை 20 ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் நவீன பரிசோதனைகள், புதிய பாகங்கள் பொருத்துதல் மற்றும் மணல் மூட்டைகளை வைத்து சோதனை ஓட்டங்கள் ஆகியவை வெற்றிகரமாக நிறைவடைந்து வல்லுநர் குழுவின் தகுதி சான்றும் பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 22 நாளை முதல் ரோப்கார் சேவை மீண்டும் இயக்கப்படும் என திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் தடையற்ற சேவைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, ஆவணங்கள் புதுப்பித்தல் மற்றும் பெயர், முகவரி, பாலினம், பிறந்த தேதி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களில் திருத்தம் செய்யவும், மேலும் புகைப்படம், கைரேகை மற்றும் விழித்திரை உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை மீண்டும் பதிவேற்றம் செய்யும் வசதியும் இங்குள்ளது. அரசு விடுமுறை தினத்தை தவிர்த்து வாரத்தின் 7 நாட்களும் இந்த மையம் செயல்படும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர சாய்தள வசதியும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் இந்த சேவை மையத்தினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
3: பயோமெட்ரிக்கு நம்ம 125 ரூபாயும், புதுப்பிக்கிறதுக்கான டெமோகிராபிக் அப்டேட் சொல்லக்கூடிய அந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபாயும், புதிதா ஆதார் எடுக்கிறதுக்கு இலவசமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிறப்பம்சமா நம்மளோட ஆதார் சேவை மையத்துல கிரிவன்ஸ், அதாவது ரொம்ப நாள்பட்ட குறைகளோட இருக்கிறவங்க இங்கே வந்து கிரிவன்ஸ் வந்து கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து நமக்கு வந்து சீக்கிரமா சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடன் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பண்ணைக்காடு என்ற பகுதியில் சந்திரசேரன் என்ற விவசாயி அவகேடோ சாகுபடி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் என மேற்கோள் காட்டி உரையாற்றினார். இது குறித்து விவசாயி சந்திரசேரன் தெரிவிக்கையில்,
4: பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னை பற்றி பேசியிருக்கிறார். அதில் என்னை பற்றி பேசியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு மிகவும் நன்றி.
1: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். கேரளத்தில் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக தம்மை சந்தித்த கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். 2014ஆம் ஆண்டு கேரளத்தின் ரயில் திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 372 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் இந்த நிதி ஒதுக்கீடு 3,795 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.

0: வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அதிகாரி ஒருவர் 1,00,000 ரூபாய் லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுதொடர்பான புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு மானியத்தை விடுவிப்பதற்காக லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் வேளாண் துறை அதிகாரி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் முழுமையாக பாடப்போவதில்லை என்ற கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். இப்பிரச்சினையை பிஜேபி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அணுகுமுறைக்கு கர்நாடக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்களின் தீமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள்.
1: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆதார் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேனி தொடங்கி போக்குவரத்து வரை அனைத்து கட்டணங்களையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ள முடிவதாக பட்னாவைச் சேர்ந்த சரண்யம் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு மாறாக தற்போது கைபேசி வாயிலாக எளிதாக பண பரிவர்த்தனையை செய்ய முடிவதாக ஃபத்தேபூரைச் சேர்ந்த திவ்ய பிரதாப் சிங் கூறினார். தமிழகத்திலும் பூ விற்பனை செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகளுக்கு பின்னரே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டத்தில் மேற்குவங்க அரசு இணைந்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தை முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார்.

0: கூறினார். மீனவர்கள் நலனுக்கான இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இன்று துபாயில் காலமானார். அவருக்கு வயது 76. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று சீன அதிபர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அபாரமாக ஆடி சதம் அடித்து 122 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 342 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 41.1 ஓவரில் 238 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிகுருபதி வெங்கடா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட் மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நேயர்களே, இரவு 8:05 இருக்கு. நமது குடியரசு துணைத் தலைவர் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழா மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். இனி கேட்க இருப்பது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வேளாண் குறிப்புகள். வானிலை சார்ந்த விவசாயம் மீதான சாத்தியமான விளைவுகள் மற்றும் தொடர்புடைய அக்ரோமேட் ஆலோசனைகளாக போதிய வடிகால் வசதி வழங்குதல் மற்றும் உரம் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும், விதை மூலம் பரவும் நோய்களை தடுக்க விதைகளை ட்ரெக்கோடெர்மா அஸ்பரெல்லாம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட் லிப்ரோல் என்ற கிருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மாங்கோசிப் 2 கிராம் அல்லது குளோரோத்துனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு

ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லாம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு 500 கிராம் இடலாம். இதனையும் மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும்.

இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகளை பாதுகாத்திடவும், மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும். கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். நேயர்களே, இன்று இரவு 8:20 நினைத்தாலே இனிக்கும் ரெட்ரோ சாங்ஸ், 70 மற்றும் 80 காலகட்டங்களில் வந்த பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். தொலைபேசி வழியாக மற்றும் வாட்ஸ்அப் வழியாகவும்

0: நிலையத்தில் நேரம் சரியாக 7:30.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் சீன காய்கறிகள் சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீன காய்கறிகள் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் எப்பநாடு பகுதியைச் சேர்ந்த உழவர் ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.
1: வணக்கம். உங்க பேருங்க?
2: பேரு ரவிங்க. நம்ம வந்து லெட்யூஸ், பாஸ்லி, அப்புறம் அந்த பாலாக்கு, பெர்கோலி, அப்புறம் லீக்ஸு, சல்ரி பாருங்க, சல்ரி அந்த சைடில் இருக்கு சல்ரி. அது விட்டா இனி வந்து இங்கிலீஷ் ஐட்டம்ஸ், கேரட் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம், கிழங்கு போடுவோம், அதுதான் ரெட் கோஸ், இந்த ஒயிட் கோஸ் இது தான் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். இது நம்மளது அரை ஏக்கரா இருக்கிறதுனால எல்லா சூப் ஐட்டம்ஸு, எல்லாம் இந்த கீரை வகைங்க அது தான் போட்டுட்டு வரோம். அது ஓரளவுக்கு லாபம் கிடைக்குது நம்மளுக்கு, அது வந்து கரெக்டான
1: ஓரளவுக்கு தான்
2: லாபம் கிடைக்குது. அது ரேட்டு பொறுத்தளவுக்கு ஒரு 2000 செடிக்கு மீறினா ஒரு 800 கிலோ வரும். அந்த 800 கிலோ வந்துச்சுன்னா அந்த 80 ரூபா வித்தா தான் ஒரு 50,000 கிடைக்கும். இது 10 ரூபா வித்துச்சுன்னா 5,000 கூட கிடைக்காது. ஏன்னா வந்து அது ஈல்டிங் இல்லைங்க. மினிமம் ஒரு 400 கிராம் தான் வரும் கிரீன் காலிஃபிளவர். என்னது பாஸ்லி வந்து 1 இயர் கிராப். இது வந்து இப்போ கிலோ வந்து டிமாண்ட் இருக்குது. இது அந்த மாதிரி டிமாண்ட் இருந்தால் 30 ரூபாய்க்கு மேலேயே எடுப்பாங்க. அந்த மாதிரி பாலாக்கு வந்து ரெகுலரு, அவங்க வந்து ஆர்டருக்கு எடுத்துட்டு போறாங்க. மற்றபடி நம்ம போடுறது பாலாக்கு, லீக்ஸு, சல்ரி. சல்ரி வந்து எல்லாம் அந்த ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் அதுங்க, அதுவும் நல்லா போகுது. அது கரெக்டாக வந்து நம்ம நாட்டு எருவு தான் ஜாஸ்தி கொட்டி போட்டால் தான் நல்லா வரும். பாஸ்லி தான் அது சூப் ஐட்டம்ஸ் அது.

0: சரிங்க,
1: மெயினாக வந்து ஸ்டார் ஹோட்டலுங்களுக்கு தான் போகும். அந்தளவுக்கு நம்ம எருவு கொட்டி அதை வளர்த்தா அந்த இலை வந்து பெருசாக வந்துச்சுன்னா ஒரு இந்த அந்த பேடுக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி. அது 15 டேஸ்க்கு ஒரு டைம் தான் அது அந்த கிளைங்க அந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா சைடில், அதை மட்டும் தான் கட் பண்ணுவோம். அது வந்துக்கிட்டே இருக்கும் 15 நாளைக்கு ஒரு டைம். அதே மாதிரி பாலாக்கு அப்படிதான் 15 நாளைக்கு ஒரு டைம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உருளைக்கிழங்கெல்லாம் 4 மாதம், இனி பெர்கோலி 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம், 2.5 மாதம் தான் பெர்கோலி முடியறதுக்கு. அப்புறம் பெர்கோலி முடிஞ்சது கிழங்கு போடுவோம், கிழங்கு விட்டா கேரட்டு.
0: ஆனால் நீங்கள் வந்து அதிகப்படியே கிழங்கு கேரட்டு வந்து போடுறது இல்லை?
2: கிழங்கு போட்டு
0: கீரை வகைகளை தான் அதிகமாக இந்த பாலை
1: இல்லை, ஒரு கிராப் கிழங்கு போடுவோம்.
0: லெட்யூஸ் அந்த மாதிரி
1: கிழங்கு போட்டால், ஒரு கிராப் கிழங்கு போட்டால் தான் அடுத்த டைம் அந்த லெட்யூஸ்லேருந்து பாலாக்கெல்லாம் செட் ஆகும், இல்லைன்னா பூமி பக்குவத்துக்கு வராது. பூமி வந்து ஒரு டைம் கிழங்கு போட்டால் அந்த நெக்ஸ்ட் போடுற வெள்ளாமை பூரா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கேரட் போட்டாலும் சரி, நீங்கள் இங்கிலீஷ் ஐட்டம் எது போட்டாலும் கிழங்கு போட்டால் தான் அந்த பூமி பக்குவத்துக்கு வரும். அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் கிழங்கு போட்டுருவோம். கிழங்கு என்னன்னா இப்போ வந்து இந்த கிளைமேட் சரியில்லைன்னா சீக்கு ஜாஸ்தி வந்துடுது, மருந்து ஏகப்பட்டது அடித்தாலும் இப்போல்லாம் மருந்தெல்லாம் டோசேஜ் கம்மியாகி போச்சு, எந்த மருந்தும் கேட்கறதில்ல, விடியதுக்குள்ளே செடியே கரைஞ்சி போயிடும். அப்போ கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டாயிரும், மினிமம் 1 ஏக்கராக்கு 1 லட்சத்துக்கு மேலே செலவாகுது கிழங்குக்கெல்லாம். முதல் 15 மருந்து அடிக்கணும், இப்போ வர்ற மருந்துங்கள்லாம் டோசேஜ் கம்மி பண்ணிட்டாங்க, எந்த மருந்தும் கேட்கறதில்ல. இன்னொரு மருந்து உடைய ரேட்டு தான் ஜாஸ்தி தவிர்த்து செடிங்களுக்கு யூஸ் ஆகுறது
0: இல்லை. இப்போ லெட்யூஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி வந்து பேடு கட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு
1: சொல்லுங்கள். லெட்யூஸ் வந்து பேடை கட்டிட்டு அந்த பேட்டில் வந்து ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடிக்கு தள்ளி தள்ளி நடணும், ரெண்டு பக்கமும் 1.5 அடி இருக்கணும், அப்போது 1 கேஜி வரும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, பக்கம் பக்கம் நட்டுருவாங்க, அந்த ஒரு சின்ன இலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிலோ கணக்கில் வாங்குறவங்களுக்கு ஒரு லெட்யூஸ் மினிமம் 2 லெட்யூஸ் 1 கிலோ வரும், அதனால் 1.5 அடியில் போட்டிங்கன்னா அந்த லெட்டிஸ் வந்து நல்ல சைஸ் வரும். அப்போ அந்த லெட்டிஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டு வரும், அப்போ அந்த லெட்டிஸில் நல்ல பெனிஃபிட் இருக்குது.
0: இப்போ இந்த 4 பேடு இருக்கு இல்லைங்களா, இந்த 4 பேடில் வந்து இது வந்து ஒரு 1 அடி அளவில் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவில் வளர்ந்துருக்கு.
1: வளர்ந்துருக்கு
0: அது அங்கே வந்து இந்த 2 பேடில் வந்து இன்னும் வளரல, மூடி வச்சிருக்கீங்க பிளாஸ்டிக், என்ன காரணத்துக்காக அப்படி மூடி வச்சிருக்கீங்க?
1: மூடி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விதை விட்டதுமே இந்த பிளாஸ்டிக் மூடிதான் அந்த ஈட்டுக்கு உடனே குரோத்திங் ஆயிடும், குரோத்திங் ஆகிட்டு சீக்கிரம் முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வெட்ட வழியில் விட்டோம்னா அந்த வந்து என்ன ஆகுது, அந்த கோல்டுக்கு சீக்கிரம் முளைக்கிறதில்ல, அது இல்லாமல் அந்த பூச்சிங்க வந்து சீக்கிரம் சாகிறதில்ல. அதே வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடிட்டிங்கன்னா அந்த பூச்சிங்கெல்லாம் அழிஞ்சிரும், அந்த லெட்டியூஸ் மட்டும் முளைக்கும். முளைச்சதும் எடுத்துடணும், அதை அப்படியே கண்டினியூ விடவும் முடியாது.
0: எவ்வளோ நாள்?
1: ஒரு 10 நாள் கழித்து அதை எடுத்துடணும், முளைச்சிரும் லெட்டியூஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். பாலாக்கு வந்து உங்களுக்கு 15 நாள் கழித்து தான் முளைக்கும், அதனால 15 நாள் அந்த ஜெரிகை மூடி வச்சுருந்தீங்கன்னா, இல்லைனா ஒரு கோன் சக் போட்டு நல்லா பேடை மூடிட்டிங்கன்னா அந்த பேட்டில் இந்த கிளீனாக முளைச்சிருக்கும்.
0: சரிங்க, இப்போ வந்து இது பயிர் பண்ணிட்டுருக்கீங்க, இது பயிர் பண்ணி வேறு இடத்துல நட்டு
1: பிடுங்கி வேறு இடத்துல பேடு பண்ணி 1.5 அடிக்கு வச்சு விட்டுருவோம்.
0: இப்போ வந்து ஈரப்பதம் வந்து எவ்வளோ இருக்கணுங்க இந்த பயிர் பண்ணும் போது?
1: இது பயிர் வந்து ரொம்ப ஈரமாக இருந்தாலும் செடி வந்து அந்த இதுக்கு க்ரோத்து வராதுங்க, ஏன்னா அந்த மஞ்சள் தட்டிடும், அந்த எரு சத்தெல்லாம் வந்து வெளியே போயிடும் பார்த்தீங்களா. அதனால் நார்மலாக ஈரம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த எந்த ஒரு உஷ்ணமும் இருக்கணும், ஈரமும் இருக்கணும். ஈரம் ஜாஸ்தி இருந்தாலும் கஷ்டம், செடிங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி.
0: இப்போ இந்த சாக்கு பை மூடி வச்சுருக்கீங்களா இந்த பேடு மேலே, அது வந்து எதுக்காக மூடுறீங்க, என்ன பயன், அந்த சாக்கு மூடி வச்சா என்னென்ன யூஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இந்த கித்தான் பையன்றாங்க இந்த மேட்பல்லாம், அதை வந்து நீங்கள் கட் பண்ணி இப்போ எந்த விதை விட்டாலும் சரி, நீங்கள் விதையை விட்டுட்டு அந்த மூடிடுங்க, மூடினது 8 நாள் கழித்து அது முளைச்சிரும், அப்போ அந்த கோஞ்சாக்கு எடுத்துருக்கும், எடுத்ததும் அந்த குரோத்திங் நல்லாயிருக்கும், உங்களுக்கு களை வந்து வராது, அந்த கோஞ்சாக் முழுதுனால அந்த களை வந்து அதிகப்படமே வராது, அப்படியே அமைங்கிடும் அது. நெக்ஸ்ட் அது வந்து நீங்கள் வந்து லேசாக எருவுக்கு நாட்டு எருவோ சீமை எருவோ தூவி விட்டீங்கன்னா நல்லா வந்துடும், அப்புறம் பிடுங்கி நீங்கள் இப்போ வேற பக்கம் வச்சுக்கலாம்.
0: இப்போ 4 பேடு இருக்கு இல்லைங்களா, 4 பேடுக்கு வந்து எவ்வளோ வந்து விதை விட்டுருப்பீங்க?
1: இப்போ 1 அவுன்ஸ் விதை விட்டுருக்கோன்னு வைங்க, 1 அவுன்ஸில் மினிமம் ஒரு 3000 நாத்து வரும், லெட்யூஸ் நாத்து 3000 நாத்து நட்டிங்கன்னா ஒரு 1/2 மூட்டை காடு அளவுக்கு தள்ளி தள்ளி தள்ளி கிளீனாக நட்டு விட்டுருலாம்.
0: சரி,
1: அந்த 3000 நாத்து சீட்ஸ் கண்டிப்பாக வரும்,
0: 3000 நாத்து கன்ஃபார்மாக ஒரு ஃபெயிலியர் ஆகாமல் எல்லா நாளைக்கு கூட திறன்.
1: இது வந்து நம்ம எப்படின்னா இது கடையிலேருந்து எடுக்கிற லெட்யூஸ் கிடையாது, இப்போ நாங்களே சொந்தமாக எடுக்கிற விதை.
0: எப்படிங்க சொந்தமாக? எப்படி
1: சொந்தமாக எப்படின்னா, இப்போ இது வருது இல்லைங்க வெயில் காலத்தில் விட்டுருவோம்,
0: ஒரு லெட்டிஸ்னா
1: ஒரு 10 லெட்டிஸ் விட்டுருவோம், அந்த 10 லெட்டிஸ்க்கு மேலே ஜெரிகை கட்டி பாதுகாப்பு பண்ணி அதை வந்து நம்ம விதை எடுத்துருவோம். அதே பாலாக்கு அப்படிதான்.
0: இப்போ வந்து லெட்டியூஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹைபிரிடுங்களா இல்லை நாட்டு?
1: இல்லை நாட்டு விதை,
0: நாட்டு விதை
1: நல்லா

0: சீட்ஸ் வரும். ஹைபிரிட்ல வந்து விதை எடுக்க முடியாது, அது வந்து எல்லோ கலர்ல வருது, நல்ல கிரீனா வர்றதில்ல. அதே வந்து நீங்க வீட்டு விதைனா நல்ல கிரீனா இருக்கும், அந்த மழை காலத்துல சீக்கிரம் அழுகாது. கடையில வாங்குற விதை சீக்கிரம் அழுகிரும், அந்த அப்புறம் அந்த எல்லோ கலர்ல வந்துடும் சைடுல எல்லாம். அதே நீங்க வீட்டு விதை பாருங்க, நல்லா கிரீனா இருக்கும், அது ஃப்ரெஷ்னஸ் ஜாஸ்தி இருக்கும்.
1: அது இப்ப வந்து நோய்கள் வந்து தாக்கக்கூடியதெல்லாம் இருக்குங்களா? இது ஹைபிரிட் இல்லைன்றீங்க, நாட்டு விதை தான் நோய்கள் அதிகமா தாக்கக்கூடிய.
0: நாட்டு நாட்டு விதைக்கு அவ்வளவு தாக்காது, ஹைபிரிடுங்களுக்கு உடனே தாக்கிரும். அதுக்கு நீங்க மருந்து யூஸ் பண்ணலன்னா வராது. இப்போ லெட்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மீறி முடிஞ்சவள ஆர்கானிக் யூஸ் பண்ணும்.
1: சரி,
0: லெட்யூஸ் எல்லாம் நீங்க வந்து கொண்டு போனதுமே அவங்க தண்ணியில வாஷ் பண்ணி அப்ப பர்கர்ல வைக்கிறது.
1: ஆமா,
0: அதனால வந்து மக்களுக்கு பாதிப்பு வரும் இல்லைங்களா. அதனால லெட்யூஸ் முடிஞ்சவளோ மருந்து கம்மி பண்ணிங்கன்னா அந்த லெட்யூஸ் வந்து இதுக்குள்ளே வைக்கிறாங்க, பர்கரு பீஸா இந்த இடத்துல வச்சு அந்த பரிமாறுறதுக்கு தான் அந்த தேவைப்படுது அவங்களுக்கு. மற்றபடி அதை சமைக்கிறது இல்லை, அதை அப்படியே ஃப்ரெஷ்னஸ்ஸாக அப்படியே அந்த இலையை கொண்டு போய் வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. அதனால முடிஞ்சவளோ அதுக்கு வந்து ஆர்கானிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது, ஏன்னா மக்களுக்கு ஹெல்த்திக்கு நல்லது, பாலாக்கும் அவ்வளோ தாங்க.
1: சரிங்க, இப்ப வந்து இந்த லெட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேர்ல இருந்து தனியா எடுத்து அது வேற இடத்துல பராமரிக்கும் போது அதுக்கு எப்படி பராமரிக்கணும், என்னென்ன களைக்கொல்லிகள் வந்து வரக்கூடியதா இருக்கோ, பூச்சிகள் தாக்கக்கூடியதா இருக்கோ, அது எப்படி வந்து மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும்?
0: இது களைக்கொல்லி யூஸ் பண்ண முடியாது,
1: பண்ண முடியாது.
0: களைக்கொல்லி வந்து லெட்டிஸ் களை யூஸ் பண்ண முடியாது. கேரட்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணலாம், கிழங்கு யூஸ் பண்ணலாம், ஆனா இது களைக்கொல்லி யூஸ் பண்ணீங்கன்னா அது பூரா போயிடும்.
1: சரிங்க,
0: முடிஞ்சவளோ கையில் எடுத்து நம்ம எருவை லேசாக தூவி, முடிஞ்ச நாட்டு எருவு இருந்தாலும் ஊற்றலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் செடி பெருசானதும் மாட்டு கோமியம் இருக்கு இல்லைங்களா, மாட்டு கோமியத்தை சென்டரில் விட்டிங்கன்னா சீக்கிரம் க்ரோத்திங் வந்துடும்.
1: சரி,
0: இப்போ பாலாக்குக்கே எடுத்தீங்கன்னாலும் கோமியம் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம சென்ட்ரலெல்லாம். 15 டேஸ்க்கு ஒரு டைமே அந்த கோமியம் மாட்டில் டேங்கில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த சைடு சைடில் விட்டிங்கன்னா நீங்க அவ்வளோ ஸ்பீடா வரும், அந்த பாக்குறதுக்கு அவ்வளோ சீக்கு தாக்காது. கோமியத்துல வந்து அந்த சீக்கு வந்து அண்டாது சீக்கிரம், முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிரும்.
1: பஞ்சகாவியம்
0: நம்ம டைரக்டா மாட்டுல இருந்து கோமியம் விழுகுது இல்லைங்களா, அது போய் டேங்க் வச்சிருக்கோம் நம்ம, அந்த டேங்க்ல இருந்து எடுத்து ஊத்திடுவோம். இந்த லேசா ஊத்துனீங்கன்னா தாசி ஊத்தக்கூடாது, தாசி ஊத்தினா வேர் வெந்துடும், தண்ணி மிக்ஸ் பண்ணி லேசா ஊத்தி விடணும்.
1: இப்போ லெட்யூஸ் வந்து எங்க சந்தைப்படுத்துவீங்க, அது லாபம் வந்து எந்த காலகட்டத்தில் போட்டால் நல்ல லாபம் பண்ணலான்ற உங்களோட எண்ணம்?
0: இப்போ மார்க்கெட்டிங் வந்து சொல்ல முடியறது இல்லைங்க, திடீர்னு வந்து இப்போ வந்துங்க லேட்டஸ்ட் டிமாண்டு, இப்போ கிலோ வந்து 40 ரூபா 50 ரூபா போகுது, திடீர்னு ஒவ்வொரு டைம் லேட்டஸ்ட் ஜாஸ்தி போட்டாங்கன்னா லேட்டஸ்ட் உடைய மார்க்கெட்டிங் இறங்கிடும், அப்போ வந்து கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ பீஸ் கணக்கில் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பீஸ் வந்து 2 ரூபா 3 ரூபா எடுக்கிறவங்க இருக்காங்க, அது கிலோ கணக்கில் எடுக்கிறவங்க 30 ரூபா 40 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து அவங்க எல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க தான் இந்த லெட்டிஸை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே இந்த ஆர்டர் போடுறாங்க இல்லைங்களா, பாம்பே டெல்லி, அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு 1 கிலோ வேணும், 2 கிலோ வேணும், 3 கிலோ வேணும், ஒவ்வொருத்தர் பீஸ் கணக்கில் கேட்பாங்க, ஒரு 100 பீஸ் கொடுங்க, 10 பீஸ் கொடுங்கன்னு அப்படி இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
1: இப்போ பாலக்கீரை நடுவில் வந்து இன்னொன்று மஞ்சளாக இருக்குங்க, பூ பூத்த மாதிரி, அந்த கீரை வந்து அது பேர் என்னங்க, அது வந்து என்ன காரணத்துக்கு அங்கே போட்டிருக்கு?
0: அது சவிக்கீரை வந்து ஒரு ஆர்கானிக் மாதிரிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வீட்டில் ஏதோ பசங்களுக்கு போண்டா செய்கிறீங்க, வடை செய்கிறீங்க, அந்த ஒரு இலையை கொண்டு போய் கட்டினா அது இலை வந்து கொஞ்சம் மனமும் இருக்கும் உங்களுக்கு, அந்த உடைய இலையை பொறிச்சிங்கன்னா நல்ல மனம் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த சவிக்கை.
1: நீ
0: ஊடு பயிரை நீங்கள் சைடில் வந்து சைடில் போட்டுக்கலாம்,
1: ஊடு பயிரா? சரிங்க, அது வந்து மெயினான விவசாயம் சாகுபடி இல்லைங்க,
0: மெயினான ஆர்டர் இருக்குங்க, மெயினாக வந்து அவ்வளோ வந்து அது எடுக்கிறது இல்லை, அதனால நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும் போட்டுக்கிறோம், வேணும் வந்து கேக்குறவங்களுக்கு குடுக்கறோம். அதுலயே பப்பினா இருக்கு பாருங்க சைடுல, ஊடு பயிரா
1: பப்பினாவோட பயன்கள் என்ன?
0: பப்பினா வந்து உங்களுக்கு சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்ல பொருள் அது. பப்பினான்றது சுகர் இதுக்கு, அப்புறம் இந்த உடம்புல வந்து இந்த வீக்கம் இது எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ரொம்ப நல்ல பொருள் பப்பினா. அது வந்து நீங்க எப்படின்னா சைடுல வச்சுட்டு அதை காய் விடும் போது உள்ள அந்த காய் வர்றது இல்லைங்களா, அந்த காய் வந்து ஒவ்வொரு காய் வந்து மினிமம் ஒரு 100 கிராம் மேலே வரும் அந்த காய். அந்த காய் நல்லா பழுத்துருச்சுன்னா நீங்கள் வீட்டில் வந்து பழம் சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம், அது வந்து சுகர் வந்து நார்மல் கொண்டு வந்துடும். அந்த பப்பினாவுடைய சுகரை வந்து நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா, ஆனால் கோல்டு அதிகம், அது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு வரணும். ஆனால் பிளைன்ஸில் இருக்கவங்களுக்கு சாப்பிட்லாம், இங்கே இருக்கவங்க ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு கோல்டு அதிகமாகிடும். அது
1: இது வந்து பச்சையாக தான் சாப்பிடணுங்களா
0: இல்லை பழம் ஆயிருங்க, அது பழம் ஆயிடுச்சுன்னா அதுடைய டேஸ்ட் வந்துடும், நார்மல் டேஸ்ட் வந்துடும். அதில் வந்து தண்ணி ஈரத்தன்மை ஜாஸ்தி, ஒரு பழத்தை அறுத்திங்கனாலே தண்ணி அப்படியே வரும், பழமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது.

0: சந்தை படுத்துறது எங்க படுத்துவீங்க? அதை
1: சந்தை வந்து பழக்கடையில போனா வாங்கிக்கிறாங்க.
0: சரி,
1: கொண்டு போனா
0: அந்த கீரைக்கும் நடுவில் வந்து இது ஒரு பழம் வந்து
1: சைடில் வந்து நம்ம
0: ஊடு
1: பயிராக போட்டிருக்கோம்.
0: அதையும் காசு பண்ணலாம்,
1: அதையும் பண்ணலாம். அது ஒரு நாலு பழம் போட்டிங்கன்னா ஒரு கிலோ வரும்.
0: இப்போ இந்த பெர்கோலி போட்டிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்க.
1: பெர்கோலி வந்து 2000 செடி போட்டு அது மொக்கு அடிச்சுன்னா 15 டேஸ்க்குள்ளே வந்து எல்லாம் ரெடி ஆயிரும். கை வச்சிங்கன்னா 15 நாளில் காலி பண்ணணும். 15 நாளுக்கு மேலே தாண்டிருச்சுன்னா எல்லாம் அங்கே பூ பூத்துரும். டெய்லி வந்து காலையில் பார்க்கணும். இன்னைக்கு 100 கிலோ வெட்டினீங்கன்னா திருப்பி நாளைக்கு காலையில் வந்து 50 கிலோனாச்சும் வெட்டணும். அதனால டெய்லி வந்து நீங்கள் வந்து தோட்டத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து வெட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு 2000 செடிக்கு 800 கிலோ வந்துடும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோண்டிலேயே வெட்டிட்டு வந்துடுவாங்க. மினிமம் 400 கிராமில் வெட்டினா தான் உங்களுக்கு அந்த 2000 செடிக்கு 800 கிலோ கணக்கு வரும். இல்லைன்னா உங்களுக்கு 250 கிராமு 100 கிராமு இந்த மாதிரி வெட்டுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ். பெர்கோலி போடுறது சும்மா இருக்கலாம். அது ஒன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு காட்டில் வந்து ஒரு 1.5 மூட்டை காடுக்கு 2000 செடி, அதை போட்டிங்கன்னா இனி 1 இயர் ஆகும் நீ அந்த காட்டில் போட முடியாது. அதில் வந்து வைரஸ் இருக்கும். திருப்பி அதே பெர்கோலி போட்டிங்கன்னா எல்லாம் கெண்டை வந்துடும், இவ்வளோ பெருசு கட்டி வந்துடும். அதுக்கு அது வந்து திருப்பி கிழங்கு போட்டு கேரட் போட்டு அந்த பூமியை பக்குவம் பண்ணி திருப்பி 1 இயர் கழிச்சு தான் போட முடியும் அந்த இடத்துல. அந்த கோஸ் ஐட்டம் பூரா நீங்கள் இப்போ இந்த இடத்துல போட்டிங்கன்னா இது 1 வருஷம் ஆகணும் திருப்பியும். அதில் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து இந்த திருப்பி போடணுன்னா ஒரே ஐடியானா பெர்கோலி வெட்டின பிறகு அந்த காவை மண் அணிப்போம். செடிங்களுக்கு மண் அணிக்கும் போது அந்த காவா இருக்கும். அந்த காவால் நீங்கள் திருப்பி வந்து அந்த இன்னொரு கிராப் போட்டு எடுத்துடலாம். அதே வந்து நீங்கள் அந்த தண்டெல்லாம் உதறி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வைரஸ் வந்துடும். அது கட்டி வந்து வேரில் கட்டி வந்துச்சுன்னா மேலே செடி வந்திருக்காது.
0: சரிங்க, இதுவரை சீன காய்கறியை பற்றி விவசாய அனுபவத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நன்றிங்க.

நிகழ்ச்சியில் இதுவரை சீன காய்கறிகள் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் எப்பநாடு பகுதியைச் சேர்ந்த உழவர் ரவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம். உழவு மற்றும் இதர வேலைகளுக்கு பயன்படும் உள்நாட்டின மாட்டினங்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். முதலாவதாக ஹலிகார் மாட்டினம். தற்பொழுது கர்நாடக மாநிலத்தின் ஒரு பகுதியாக உள்ள விஜயநகரம் என்னும் பகுதியில் இருந்து இவ்வினம் தோன்றியது. இம்மாட்டினத்தின் நிறம் சாம்பல் நிறம். சரியான வடிவத்துடன் நன்கு அமைந்த தசைப்பிடிப்புகளுடன் நடுத்தர அளவில் இருக்கும் இம்மாட்டினங்கள் இவற்றின் வேலை செய்யும் திறனுக்கு, குறிப்பாக வண்டி இழுக்கும் திறனுக்கு பெயர் பெற்றவை. அடுத்ததாக அம்ரித் மஹால். இந்த மாட்டினங்கள் கர்நாடகாவில் உள்ள ஹாசன், சிக்மகளூர் மற்றும் சித்ரதுர்கா மாவட்டங்களிலிருந்து தோன்றியவை. அம்ரித் மஹால் மாடுகள் சாம்பல் நிறத்துடன் காணப்பட்டாலும் பெரும்பாலும் இவற்றின் தோல் நிறம் வெள்ளை நிறத்திலிருந்து கருப்பு நிறம் வரை பல்வேறு நிறங்களில் காணப்படும்.

இவற்றின் கொம்புகள் நீண்டு கூரான கருப்பு நிற முனைகளை கொண்டிருக்கும். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது கிலாரி மாட்டினம். இம்மாட்டினங்கள் மகாராஷ்டிராவில் உள்ள சோலாப்பூர் மற்றும் சிதாப்பூர் மாவட்டங்களிலிருந்து தோன்றியவை. சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்துடன் காணப்படும். இவற்றின் நடை வேகமாக இருக்கும். வேளாண்மை தகவல்கள் நிகழ்ச்சியில் உழவு மற்றும் இதர வேலைகளுக்கு பயன்படும் உள்நாட்டு மாட்டினங்கள் பற்றின தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் மாட்டினம் காங்கேயம். இம்மாட்டினங்கள் தமிழ்நாட்டின் ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள காங்கேயம், தாராபுரம், பெருந்துறை, ஈரோடு, பவானி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களின் ஒரு பகுதியிலிருந்து தோன்றியவை. பிறக்கும்போது இம்மாட்டினங்களின் தோல் சிவப்பு நிறமாக இருந்து பின் 6 மாத வயதில் சாம்பல் நிறமாக மாறிவிடும். காளை மாடுகள் சாம்பல் நிறத்துடன் கூடிய முதுகு பகுதியையும் முன்பின் கால்களையும் கொண்டவை. வண்டி இழுக்கும் காளைகள் சாம்பல் நிறத்துடன் காணப்படும். பசுமாடுகள் சாம்பல் மற்றும் வெள்ளை நிறத்துடன் காணப்படும். ஆனால் இவ்வினத்தைச் சேர்ந்த சில மாடுகள் சிவப்பு, கருப்பு, பழுப்பு மற்றும் பல நிறங்கள் கலந்த கலவையுடன் கூடிய தோலை கொண்டிருக்கும். இவற்றின் கண்கள் அடர்த்தியான நிறத்துடன் அவற்றை சுற்றி கருவளையங்கள் காணப்படும்.

0: அடுத்ததாக பர்கூர் மாட்டினத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஈரோடு மாவட்டத்தின் பர்கூர் மலையினை சுற்றியுள்ள பகுதிகளில் இம்மாட்டினம் காணப்படுகிறது. பர்கூர் மாட்டினங்களின் தோல் பழுப்பு நிறத்தில் வெள்ளை நிற திட்டுகளுடன் காணப்படும். சில சமயங்களில் வெள்ளை மற்றும் அடர்த்தியான பழுப்பு நிறங்களிலும் இம்மாட்டினங்கள் காணப்படும். நன்கு அமைந்த உடற்கட்டுடன் நடுத்தர அளவில் இம்மாட்டினங்கள் காணப்படும். அடுத்ததாக உம்பலாச்சேரி. இந்த மாட்டினங்கள் ஜாதி மாடு, மொட்டை மாடு, மோலை மாடு மற்றும் தெற்கத்தி மாடு என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை தமிழ்நாட்டின் தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் காணப்படுகின்றன. உம்பாலச்சேரி இனத்தைச் சேர்ந்த கன்றுகள் பிறக்கும்போது பொதுவாக சிவப்பு அல்லது பழுப்பு நிறத்துடன் இருப்பதுடன் அவற்றின் முகம், வால் மற்றும் கால்களில் வெள்ளை நிற திட்டுகள் காணப்படும். வண்டி மாடுகளுக்கு கொம்பு தீப்பது பொதுவாக உம்பலாச்சேரி இன மாடுகளில் பின்பற்றப்படுகிறது. புலிக்குளம் மாட்டினத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இம்மாட்டினங்கள் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு மாவட்டத்திலும் காணப்படுகின்றன. புலிக்குளம், ஆலம்பாடி காளைகள் அடர்ந்த சாம்பல் நிறத்துடன் கருப்பு நிறமாக காணப்படுகின்றன. பசுமாடுகள் சாம்பல் நிறத்துடனோ அல்லது வெள்ளை நிறத்துடனோ காணப்படும். மைசூர் பகுதி மாடுகளைப் போன்றே இம்மாடுகளும் பின்புறம் வளைந்த கொம்புகளை கொண்டிருக்கும். இம்மாட்டினங்கள் நன்கு சுறுசுறுப்பாக இருப்பதால் வேலைக்கு பயன்படுகின்றன, ஆனால் வண்டிகளை வேகமாக இழுக்காது. நிறைவாக ஆலம்பாடி மாட்டினத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இம்மாட்டினங்களும் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் கர்நாடகா மாநிலத்தின் பெங்களூர் மாவட்டத்திலும் காணப்படுகின்றன. புலிக்குளம், ஆலம்பாடி காளைகள் அடர்ந்த சாம்பல் நிறத்துடனும் கருப்பு நிறமாகவும் காணப்படுகின்றன. பசுமாடுகள் சாம்பல் நிறத்துடனோ அல்லது வெள்ளை நிறத்துடனோ காணப்படும். மைசூர் பகுதி மாடுகளைப் போன்று இம்மாடுகளும் பின்புறம் வளைந்த கொம்புகளை கொண்டிருக்கும். இம்மாட்டினங்கள் நன்கு சுறுசுறுப்பாக இருப்பதால் வேலைக்கு பயன்படுத்தப்படுகின்றன, ஆனால் வண்டிகளை வேகமாக இழுக்காது. இதுவரை உழவு மற்றும் இதர வேலைகளுக்கு பயன்படும் உள்நாட்டின மாட்டினங்கள் பற்றின தகவல்களை கேட்டீர்கள்.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

0: அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகியன நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
2: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
4: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
5: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
2: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
6: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாட்டா.
2: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: இன்னும் சில நொடிகளில் 8 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தமிழக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார்.

0: இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான சென்னை அணியின் முதன்மை பயிற்சியாளராக ஜாகிர்கான் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100வது விழா மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100வது விழா இன்று குன்னூர் உபாசி அரங்கில் மேதகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மேதகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அவர் தம் உரையில் உபாசி ஆராய்ச்சி அறக்கட்டளை தேயிலைத்துறை வளர்ச்சிக்கு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டு பேசினார். தற்போது சர்வதேச சந்தையில் போட்டி மிக அதிக அளவில் உள்ளது என்றும் தேயிலையின் தரத்தை உயர்த்துவதன் மூலமே போட்டியை எதிர்கொள்ள முடியும் எனவும் இதற்கு தேவையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டு பேசினார். 100வது விழா கொண்டாடும் உபாசி ஆராய்ச்சி அறக்கட்டளை புதிதாக மற்றொரு ஆராய்ச்சி மையத்தை நிறுவ முன்வர வேண்டும் என எடுத்துரைத்ததோடு தேயிலை தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மருத்துவ பரிசோதனை மையங்கள் ஏற்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார்.
3: I touch and salute the holy feet of Bharat Mata, the most powerful, the most merciful. On the centenary celebrations of Ubasi T Research Foundation, 100 years is not a number. Ubasi has make a historical mark in servicing to the even the smallest planters of South India. This is a great effort from them. And our honorable governor has said, what is the difference between growing and producing? That is the difference, that we have to first grow the green leaves, then we have to manufacture it properly. That is what is making of tea. That small difference that is there. So Ubasi is concentrating on both. But what I feel is there are best tea coming from India. I remember a day when I came here, the time our Vidyasagar Rao was the Minister of Commerce, along

நேர்கள் கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கும்போது இந்த நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் நேயர்களுக்காக வர காத்துக்கிட்டே இருக்கு. ரெட்ரோ சாங்ஸ் 70-80 காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு பசுமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லி

0: வணக்கம் சார். இருபது ஆயிரத்தி இருபது சார்.
1: ம், சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், உங்களுக்கான பாடல் இது.
0: புது வருஷம் பாட்டு ஒன்று நான் பாடத்தேன்.
1: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கங்க. நான்

0: வந்து வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய பாடலை விருப்பம் தெரிவித்திருக்கிறார். மெல்ல திறந்த கதவு படத்திற்காக இந்த பாடல் ஒலிக்கின்றது. இணைந்தீர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த பாடலுக்கான நேயர் யாரும் கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க இந்த சிவரான மாலை இரவு நேரத்துல பாடலுக்காக?
2: நீலகிரி மாவட்டம் இடக்க ரங்கநாதன் சார்.
1: சொல்லுங்க ரங்கநாதன், என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: சார், எனக்கு வந்து இணைந்த கைகள் படத்துல வந்து அந்த நேரம் தண்டர் காற்று.
1: சூப்பர், அருமையான பாடலை கேட்டுங்க. உங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. நன்றி. வணக்கம்.
2: நன்றி சார்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாடல்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயர் வணக்கம்.
1: இனிய இரண்டு திருப்பூர்ல இருந்து மனைவி கா சந்திரசேகர்.
0: வணக்கங்க, வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: வரவேற்புக்கு நன்றிங்க. படம் வந்துங்க அரங்கேற்றம், பாடல் ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்கிறது ஊட்டி வானொலியில்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றிங்க, வணக்கம்.
1: நன்றிங்க.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் JSS காலேஜ் தேவஸ்டால் பகுதியைச் சேர்ந்த பிரீதா அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது மௌனராகம் படத்திலிருந்து இந்த பாடல்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நிகழ்ச்சியில் இதோ நேர்களே, அடுத்த பாடல் வளம் வருகிறது. பூந்தளிர் படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் கோவை கருமத்தம்பட்டி வெள்ளியங்கிரி பிரேமா ஆகியோரின் விருப்பமாக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

பஞ்ச அருணாச்சலம் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா அவர்களின் குரலில் இந்த பாடல். இதோ நேர்களே, அடுத்த பாடல் ஒலிக்க காத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு ஓடை நதியாகிறது படத்திற்காக திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா, கௌதமன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனகா ஆகியோரின் விருப்பமாக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நிறைவு பாடலுக்காக

0: நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய நேயர்கள் தங்களுடைய மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. நேரம் போதாமை அப்படிங்கும்போது எல்லா பாடலுமே நம்ம கொடுக்க முடியாது. இருந்தாலுமே கடைசி பாடலுக்காக நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பாடல் யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இரவை இதமாக்கும் இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது பழனி வட்டம் கொழுமங்கொண்டம் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் சார். வணக்கம். ஒரு சூப்பரான பாடலோட வந்திருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். என்ன பாடலோட?
1: ஏணிப்படிகள் படத்திலிருந்து பூந்தேனில் கலந்து என்ற அருமையான பாடல். அனைத்து நேயர்களுக்காகவும்
0: அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுடைய விருப்ப பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு.
1: நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நினைத்தாலே இனிக்கும், நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: நம்மளுடைய புன்னகை அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு மருந்தாக இருக்கும்போது, அந்த நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்களோடு சிரிப்பது என்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த ஒரு காயமும் பெரிதல்ல என்ற வரிகளோடு நிகழ்ச்சியிலிருந்து விடுபெறுவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: में ही यूपीआई से 2400 करोड़ से ज्यादा ट्रांजेक्शन्स हुए हैं। और साथियों, भारत का यूपीआई अब दुनिया के 11 देशों में लाइव है। ये अद्भुत आंकड़े हैं जो हमें बताते हैं कि हमने कितना लंबा सफर तय किया है।
1: टॉकिंग टू आकाशवाणी न्यूज, शरण्यम सिंह, अ रेजिडेंट ऑफ पटना, सेड ही यूज्ड टू चेक इफ ही हैड एनफ कैश इन हिज वॉलेट बिफोर स्टेपिंग आउट, बट नाउ ही इजीली पेज फॉर टी, ग्रोसरीज और मील्स इन सेकंड यूजिंग यूपीआई।
2: There was a time when stepping out meant checking whether I had enough cash in my wallet. Today, that routine has completely changed. I can pay for a cup of tea, an auto ride, groceries, or a meal within seconds. I can split a bill with a friend or send money to someone instantly without carrying cash or looking for an ATM. What is remarkable is how normal this now feels. Digital payment has become part of daily life. And for me, this is the real impact of UPI.
1: India's journey with digital public infrastructure reflects a broader shift in how development and governance are conceived in the digital age. What began as an effort to expand financial inclusion and identity access has matured into a comprehensive, interoperable architecture that underpins economic activity, public service delivery, and institutional capacity. Aman Yadav, Akashvani News, Delhi.
3: You are listening to News at 9 on Akashvani. Stay connected with AIR News. Follow us on X at AIR News Alerts and visit newsonair.gov.in for the latest updates.
4: Vladimir Putin's United Russia Party has retained majority in the parliament after the elections, which were held from Friday to Sunday. Russian Central Election Commission said the ruling party has won 57.83% of the votes in the election for the 9th State Duma, the lower house of parliament. The results will help President Vladimir Putin maintain his tight grip on power. Addressing a press conference in Moscow today, Russian Central Election Commission chairperson said, after 95.18% of the ballots counted, United Russia leads, followed by the Communist Party of the Russian Federation and the Liberal Democratic Party of Russia. The State Duma is Russia's permanent legislative body composed of 450 deputies. Half of the seats are distributed proportionally in accordance with party lists, while the remaining 225 are elected through single-mandate constituencies nationwide under a relative majority voting system. Sheikh Ahmed bin Rashid Al Maktoum, younger brother of ruler of Dubai and UAE Vice President and Prime Minister Sheikh Mohammed bin Rashid Al Maktoum, passed away today at the age of 76. Prime Minister Narendra Modi has expressed grief over the demise of Sheikh Ahmed bin Rashid Al Maktoum. In a social media post, Mr. Modi said that his efforts to serve the society will be cherished by generations to come. On to sports. In Asian Games shooting, India has won 3 medals in Aichi, Nagoya, Japan today. In the men's 10-meter air rifle individual event, Himanshu Dhillon won the silver medal, while Rudraksh Patil secured the bronze. India also bagged a silver medal in the men's team event of the same competition. The trio of Rudraksh Balasaheb Patil, Himanshu Dhillon and Parth Rakesh Mane came second in the 10-meter air rifle team event. In badminton, India defeated Bangladesh 3-0 without dropping a single game across 3 matches to reach the men's quarterfinals at Ichinomiya City in Japan today. Lakshya Sen beat Jaman Ayman Ibn, followed by Ayush Shetty's win over Gaurab Singha. Kidambi Srikanth then sealed the tie with a victory over Jumar Al-Amin. India will face hosts Japan in the quarterfinal tomorrow. A win in the game will guarantee a medal. The Indian women's team will also face Japan in the quarterfinal tomorrow. In mixed martial arts, Suchika Tarial has become the first athlete from the country to win a medal, securing bronze in the 60 kg category. In the medal tally, India is currently in the 12th place with a total of 6 medals, including 4 silver and 2 bronze. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated the medal-winning team. India Meteorological Department or IMD has issued an orange alert for heavy to very heavy rainfall over coastal Andhra Pradesh, Jharkhand and Odisha tomorrow, while heavy rainfall is predicted over Assam, Meghalaya, Chhattisgarh, Gangetic, West Bengal, Karnataka, Konkan, Goa, Madhya Maharashtra and Telangana for tomorrow. Thunderstorms accompanied with lightning and gusty winds are expected over Andaman and Nicobar Islands, Marathwada, Tamil Nadu and Karaikal during next 2 to 3 days. The 18th edition of the India-Mongolia Joint Military Exercise Nomadic Elephant commenced today at the Foreign Training Node, Pithoragarh in Uttarakhand. It will continue till the 3rd of next month. The Ministry of Defence informed that this is an annual platoon-level exercise conducted alternately in India and Mongolia. And now before we end the bulletin, the headlines once again. India-New Zealand Free Trade Agreement to come into force from 20th of next month. Commerce and Industry Minister Piyush Goyal says it will open new employment opportunities in MSMEs and benefit farmers. India and Canada agree to fast-track negotiations for Comprehensive Economic Partnership Agreement. Next round of talks to begin on the 5th of next month. Defence Ministry signs contract worth 586 crore rupees with a Pune-based private company to procure auxiliary power units for T-72 and T-90 tanks. NHAI releases new guidelines to boost road safety and efficiency across national highways. Vladimir Putin's United Russia Party retains majority in parliament. And at Asian Games, India wins 3 medals in shooting in Japan. That is all in the news at 9. Good night.
5: Neram 9 mani 15 nimidam.
6: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
7: வணக்கம் நேயர்களே, இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்தில் கையில பணம் இல்ல அப்படின்னா கூட செல்போன் மூலமா பணம் செலுத்தக்கூடிய வசதி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சுன்னே சொல்லலாம். பெட்டி கடை தொடங்கி பெரிய வணிக நிறுவனங்கள் வரைக்கும் இன்னைக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா யூபிஐ மூலம் பணம் செலுத்துவது அப்படின்றது மக்களுடைய வழக்கமான நடைமுறையா மாறியிருக்க இந்த காலகட்டத்தில் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட குறிப்பிட்ட வணிக பரிவர்த்தனைக்கு புதிய கட்டண அமைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட அதிக மதிப்பிலான வணிக யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஆர் கட்டணம் அறிமுகப்படுத்துவது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது குறித்து பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து நம்ம கிட்ட விரிவா பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் ராமசாமி ஆதித்தன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: சார், இப்போ யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா மாறிடுச்சு. முதல்ல இந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னா என்ன சார்?
8: தனிப்பட்ட ஒரு மனிதர் வந்து யூபிஐ மூலம் பொருள் வாங்கும் போது பணம் செலுத்துறாரு. முதல்ல வந்து பிசிக்கல் மணி வச்சுட்டு இருந்தோம், அடுத்தது பிளாஸ்டிக் மணி மாதிரி கார்டு அந்த மாதிரி வச்சிருந்தோம். இப்ப அடுத்தது இந்த இதோ 10 வருஷமா இந்தியாவில கொண்டு வந்திருக்கோம் யூபிஐ. பிரைம் மினிஸ்டர் மோடியோட முயற்சியால தான் இன்னைக்கு 11 நாடுகள்ல நம்ம யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கு. இந்த யூபிஐ வந்த பிறகு அந்த பிளாஸ்டிக் கார்டு மணி பிசிக்கல் மணியோட யூசேஜ் வந்து குறைஞ்சிட்டு உடனடியாக பணம் கிடைக்குது, பணம் செலுத்த முடிகிறது, எந்த விதமான கஷ்டமும் இல்லாம பண்ண முடியுது. வணிகர்களுக்கும் பணம் வாங்குறது, சில்லறை கொடுக்க, சாதாரண ஒரு 100 ரூபாய் ஜமாவான சில்லறை வாங்க பெரிய பிரச்சனையா இருக்கும், இப்ப அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி யூபிஐல போகும்போது அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இது தெரிய வருது, எவ்வளவு பணம் போகுது, எவ்வளவு பொருள் இது, பணம் சுழற்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிக்கல் மணி அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை தான் ஆகும். பட் இப்ப டிஜிட்டல் மணி வந்த பிறகு அந்த பணம் வந்து பல மடங்கு சுழற்சி ஆகுது. அப்ப நம்ம எக்கனாமியினுடைய ஸ்பீடு கூடுறது, அதுக்கெல்லாம் இது வந்து உதவியாது. இப்ப நம்ம திட்டமிடல் எல்லாத்துக்குமே யூபிஐ வந்த பிறகு ஒரு ஹெல்ப்பா இருக்கு. அது எத்தனையோ ட்ரில்லியன் தாண்டி போயிட்டோம். இப்போ வரைக்கும் இந்த யூபிஐ வந்த பிறகு இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 24,162 கோடி டிரான்சாக்சன் ஆயிருக்கு. மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. ரூரல் ஏரியாவில் கூட சாதாரண ஒரு கூடையில போய் தலைச்சொம்மையா போய் இருக்கிறவங்க கூட அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் அது வசதியா இருக்கு. எல்லாருமே இதனால ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாங்க. அது இது அணைச்சுக்கிட்டு கவர்மெண்ட் உதவிகள் வாங்குறதுக்கும் லோன் வாங்குறதுக்கும் இது ஹெல்ப்பா இருக்கு.
7: சார், இப்போ டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ஆரம்பமாயி 10 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. இதுவரைக்கும் யூபிஐ பரிவர்த்தனைக்கு எந்த விதமான சேவை கட்டணமும் இல்லாத போது குறிப்பா இப்போ இதற்கு ஒரு சேவை கட்டணம்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வாடிக்கையாளர் செலுத்தக்கூடிய கட்டணமா அல்லது வணிகர் செலுத்தக்கூடிய கட்டணமா சார்?
8: வாடிக்கையாளர் வந்து அவங்க செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. 90% சிறு வாடிக்கையாளர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வணிகர்களுக்கு தான் அதுவும் ரொம்ப மினிமம் நெக்லிஜிபிள் அமௌண்ட் சொல்லுவாங்க. மினிமம் அமௌண்ட் தான் வணிகர்களுக்கு. அவங்க வந்து அவங்க அடுத்த 1 லட்சத்துக்கு மேல வந்தா தான் அதுக்கு மேல 300 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் அவங்க செல்ல வேண்டியிருக்கு. 0.4% மேல தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தனிப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம வந்து வணிக குறிப்பா இந்த எரிபொருள் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது பெட்ரோல் வாங்கும் போதோ அதுக்கெல்லாம் பிளாட் ரேட்னு சொல்லி 5 ரூபா போட்டிருக்காங்க. அது 2000 ரூபாய்க்கு மேலதான். அது வந்து பெரிய அளவு 2000 ரூபாய்க்கு மேல பண்றவங்க 70% என்ன பண்றாங்க. அவங்க பெரும்பாலான மக்களுக்கு அது ஒன்றும் பாதிப்பே வராது. மக்களுக்கு வணிகர்களுக்கும் வந்து சேவை வரி மாதிரி தான் அது வருது. இது ஏன்னா

0: தான் போதே ஒழிய கவர்மெண்ட்டுக்கு வரல. அந்த ஆப் அந்த இதெல்லாம் பிரித்து எடுத்துக்கிறாங்க ஒழிய கவர்மெண்ட்டுக்கு வரல. இப்போ போடுறதுனால ஒரு 1800 கோடி மாதம் ஜென்ரேட் ஆகும். வருஷத்துக்கு சுமார் 18,000 to 20,000 கோடி வரைக்கும் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணுறதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வரும்போது சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதற்கு வந்து டெக்னாலஜி மேம்பாட்டெலாம் இதை வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த பணத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து கிராமப்புற உள்ள ரூரல் ஏரியாவுக்கு அந்த வணிகர்களுக்கெல்லாம் உதவுறக்காண்டி ஒரு ஃபண்டு எல்லாம் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தனி மனிதர்களுக்கு ஒன்றும் இல்லை, வணிகர்களுக்கு கொஞ்சம் சின்ன அளவில் தான் ஒரு அமௌண்ட் மாதிரி போடுறாங்க.
1: சரி சரி, இப்ப இந்த கட்டண இது வந்து மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த யூபிஐ அமைப்போட பராமரிப்பு பாதுகாப்பு அப்படின்றது நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எந்த மாதிரியா உதவும் சார்? அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: நம்ம யூபிஐ பராமரிப்பு நல்லா இருந்ததுனாலதான் 11 நாடுகள் வெளிநாடுகள்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதில் வந்து சைபர் செக்யூரிட்டியும் அந்த வங்கிகள் தான் இதை வந்து பண்ணுறாங்க. வங்கிகளும் அந்த பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம்ல அவங்களும் தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் தொழில்நுட்பத்துக்கு செலவாகுது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக சைபர் செக்யூரிட்டி தான் கவர்மெண்ட் அதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி கிளியராக இருந்ததுனால தான் வெளிநாடுகள்லாம் நம்மளுடைய இதை யூபிஐ வந்து ஆதரவு பண்ணி அவங்க வரவேற்று அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்காக தான் இந்த இது சைபர் செக்யூரிட்டியை வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த டெக்னாலஜி வந்து முன்னேறிட்டே போகுது. புது புது டெக்னாலஜி வரும்போது அதுக்கு நம்ம புதுசாக இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு அதை ஃபண்டிங் வேணும். அதை வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் போகிறதில்லை, எல்லாமே அந்த பேங்க் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அதுக்கு தான் போகுது.
1: சார், இப்போ குறிப்பாக ரயில்வே தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள்னு சொல்லி இந்த துறைகளுக்கு மட்டும் ₹5 அப்படின்ற கட்டணம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன் சார் குறிப்பாக இந்த துறைக்கு மட்டும் அந்த கட்டணத்தை வச்சிருக்காங்க?
0: இந்த ரயில்வே இந்த மாதிரி தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள் இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து நம்ம 0.04% போடும்போது அது வந்து மாறிக்கிட்டு இருக்குங்கிறக்காக பொதுமக்களுக்கும் இந்த சிரமம் வரக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலையான கட்டணம் அப்படி வச்சுருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து 2000 இந்த மாதிரி துறைகள் வந்து பெரும்பாலும் குறைவு தான். அதனால் நம்ம 2000 கிலோ வரும்போது யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. நான் ஏற்கனவே சொல்கிறேன், 70% to 90% செலவுலாம் பொதுமக்கள் இந்த லிமிட்டுக்கு கீழே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எந்த இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இதை வந்து அந்த 2 பைசா 4 பைசான்னு வரலாம், அந்த இதுக்காக ஃப்ளாட் ரேட் மாதிரி வச்சுருக்காங்க.
1: எதிர்காலத்தில் இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்றது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
0: ஆமாம், இது வந்து இப்போ சர்வீஸ் டேக்ஸ் வந்துச்சு, அது எப்படி வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம இது கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அப்போ உள்ள கவர்மெண்ட்ஸ்னுடைய பாலிசி எப்படி வருதோ, பிஸ்கல் டெபிசிட் எப்படி அவங்க பட்ஜெட்டில் எப்படி பண்ண, ஏன்னா இது வந்து இப்போ 100% நம்ம வந்து கவர்மெண்ட் எடுக்க போகிறோம் இல்லை இவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம கூட இப்போ நிர்மிச்ச கட்டணத்தோட இந்த இவங்க கிரெடிட் கார்டெலாம் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. பேங்க்லாம் பாருங்கள், ஒரு 5 தடவைக்கு மேலே ஏடிஎம் எடுத்த போனோம் அப்படிலாம் ரொம்ப கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட தான் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து தங்களுடைய செலவை கூடும்போது கூட்டி கேட்பாங்க. அவங்களுடைய செலவுகள்லாம் அதிகரிக்கும் போது, பட்ஜெட் அதிகரிக்கும் போது இதை கூட்டணும்னு சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு, சைபர் செக்யூரிட்டிக்கெல்லாம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு டேட்டா சென்டர் நம்ம வைக்கணும்னா கூட எவ்வளோ, இப்போ இந்தியாவில் வைக்கணும்னா எவ்வளோ பிரச்சனைலாம் வருது. அதுக்கான செலவுலாம் அதிகரிக்கும் போது இது கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அது அந்த டைம்ல கூடுதல் வாய்ப்பு இருக்கு. அப்போ எப்படி மக்கள் ரீட் பண்றாங்கன்னு பார்க்கணும்.
1: சார், இப்போ சிறு கடைக்காரர்கள் தெருவோர வியாபாரிகள் போன்றவர்களுக்கு வந்து யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான எளிதான ஒரு விஷயமா இருந்தது இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல. சோ இந்த மாற்றம் வந்து குறிப்பா அவர்களுடைய அன்றாட வியாபாரத்துல இல்ல வணிகத்தை எதுவும் பாதிக்குமா?
0: இல்ல, இந்த சிறு வியாபாரிகளுக்கும் பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இத்தனைக்கும் இந்த யூபிஐ வந்த பிறகு அவனுடைய வியாபாரனுடைய இதே அதிகமா இருக்கும். பலருக்கு சாதாரண ஒரு ரயிலில் போகும்போது கூட நம்ம டீ குடித்தோம்னா அந்த டீம் நல்லா பிசிக்கலாக பணம் கொடுப்போம். இப்போ அவங்க பக்கத்தில் இந்த கியூஆர் கோடை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கெலாம் கட்டணம் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காமிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க, குயிக் மணி வந்துடுது அவங்களுக்கு, யாரோ ஒருத்தர் எப்படியோ அவங்க போயிடுது. அதனால் அவங்களுடைய வியாபாரம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அவங்க யாரும் பெரிய மாற்றத்தை உணர்வாங்களாங்கிறது எனக்கு தெரில. அந்தளவுக்கு இதில் ஆரம்ப நிலை தானே இது, அதனால் ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் அவங்களை உணர்ற மாதிரி இல்லை.
1: எதிர்காலத்தில் தனிநபருடைய
0: தனிநபருக்கும் வந்துச்சுன்னா கட்டணம் போட்டும்போது தான் தெரியும். அப்போ
1: அதற்கான வாய்ப்புகள்
0: இருக்கு, அது வாய்ப்புகள். ஏன்னா எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்க முடியாது, எப்போதுமே கொடுத்துட்டு இருக்க முடியாது. நம்ம இது வந்து டெக்னாலஜிக்காக உள்ளது, ஆனால் இது வந்து எப்போவுமே இலவசமாக சொல்லிட்டு இருக்க முடியாது. எதிர்காலத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் வரலாம்.
1: மக்கள்கிட்ட இருக்க பெரிய கேள்வியே, அதாவது மக்களை ஒரு நடைமுறைக்கு பழக்கப்படுத்தி அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க அரசு அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. எதிர்காலத்துல இது மக்களுடைய பரிவர்த்தனைக்கான அதுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
0: மக்கள் வந்து அதிகம் பயன்படுத்துறத வந்து அதுல கட்டணம் கொடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் எஸ்டேட் பண்ணுவாங்க, பிறகு இப்போ நம்ம செல்போன் கட்டணம் பண்றோம், டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் வருது. அதே மாதிரி யூபிஐ வந்து ஒரு செல்போன் எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றா, அதே மாதிரி யூபிஐ அப்படி மாறிட்டு இருக்கு.
1: சரி சார், அதாவது தனிநபருக்கு வந்து இப்ப தற்போது வரைக்கும் எந்த

0: கட்டணமும் வசூலிக்கப்படல, அதையும் நீங்க தெளிவா சொன்னீங்க. இப்போ சிறு வணிகரை வந்து யூபிஐ மூலமா பணம் பெறும்போது இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் இருக்கு இல்லைங்க சார், அது வசூலிக்கப்படுதா அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், வங்கியிடம் இருந்து எவ்வாறு அவங்க தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், கட்டணம் பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு?
1: சிறு வணிகர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அதுல மேல பாக்கணும், அவங்களுக்கு வேற 1 லட்சத்துக்கு மேல போனா தானே அவங்களுக்கு அந்த கட்டணம் வருது. அப்போ அவங்க வங்கியர் மூலமா தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க வாங்கினு சொல்லி. தனிப்பட்ட முறையில் அவங்க தனி சாதாரண மக்களுக்கு அது ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. வணிகர்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட் அந்த வங்கி கணக்குகள் மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு.
0: சரி சரி, இப்போ இந்த கட்டண மாற்றம் யூபிஐ பயன்பாட்டோட எதிர்காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இது குறையுமா இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு நடைமுறைக்கு போக வாய்ப்பு இருக்கா வணிகர்கள் அந்த மாதிரி?
1: இல்ல, இது வந்து இது இப்ப இதே இது வந்து கட்டாயம் இந்த பராமரிப்பு செலவுங்கிறது உயரத்தான் செய்யும். ஒன்னு சைபர் செக்யூரிட்டி செலவும் அதிகரிக்க தான் செய்யும், பிளாட்ஃபார்ம் செலவு அதிகரிக்கும். அப்போ இவங்க உயரத்தான் கட்டாயம் உயரத்தான் செய்யும். கவர்மெண்ட்டுக்கு வரல, இந்த 4 பேருக்கு தான் போகுது, பேங்க் இதுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. இன் ஃபியூச்சர்ல இப்ப கவர்மெண்ட் இல்ல இதே ஒரு இதா பண்ற வரும்போது தான் அது வந்து மக்கள் மத்தியில் நேரடியா கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணும்போது கட்டணத்தை எடுக்கும்போது தான் பிரச்சனை வரும்.
0: சிறு வணிகர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றீங்க சார், எதிர்காலத்துல அவங்களுக்கு கூடுதல் சுமை வந்து ஏற்படாம இருக்க இந்த விதிமுறைகள்ல எதுவும் விலக்கு அளிக்கப்படுமா?
1: அது அது அந்த டைம்ல வந்து வணிகர்கள் எப்படி அவங்க கேட்கறாங்க பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்ப ஜிஎஸ்டி ஒரு சைட்ல போயிட்டே இருக்கு. ஜிஎஸ்டி பாருங்க, இப்ப ஸ்லாப் வந்து 4-5 ஸ்லாப் வந்து ஸ்லாப குறைச்சிருக்காங்க, டாக்ஸ் குறைக்காங்க. இப்போ சில இடங்கள்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி போட்டு பிளஸ் இன்னொரு டாக்ஸ் போடுறாங்க, அப்படி 40% வருது அந்த டாக்ஸ்லாம். அந்த மாதிரி அதோட இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வரும்போது கூடும். அப்படிலாம் அதிகமாக கூட வரும்போது அதை வந்து நம்ம கன்சியூமர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அது இன்டெரக்டாக மட்டும் தான் ஏற்றுவாங்க, டைரெக்டாக சொல்ல முடியாது. பட்டு கவர்மெண்ட்டில் தப்பிச்சுக்கலாம், அவங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை இது பராமரிப்புக்கு அவங்க வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டை போகும்போது அவங்க வாங்குறாங்க, வருஷம் ஆனுவல் ஃபீஸ் வாங்குறாங்க, எல்லாமே அதெல்லாம் நம்ம யாரும் கேட்கறதே இல்லை. ஏன்னா அது ப்ரைவேட்டைஸ், இது கவர்மெண்ட்னு வரும்போது தான் நம்ம வந்து அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால தான் அப்படி மினிமலாக ஆரம்பிச்சிருக்காங்க
0: நினைக்கிறேன். சரி சார், இந்த இறுதியாக இந்த 3 விதிகள் குறித்தும் ஒரு மக்களுக்கு புரியற மாதிரி ஒரு எளிதான உதாரணத்தோட தெளிவுபடுத்த முடியுமா சார்?
1: அதாவது இப்போ நான் வந்து ஒரு பெட்ரோல் போட பெட்ரோல் பங்க்ல போகும்போது ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் உள்ள நான் பணம் போட்டேன்னா எனக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது. இது நம்ம தனிநபருக்கு பெட்ரோல் நம்ம விற்கிற மெர்ச்சன்ட் வந்து அவன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேல போயிட்டுனா அவங்க அவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அவங்க கொடுத்து ஆகணும். அப்படியே அந்த நம்ம தனிநபர்லேருந்து மெர்ச்சன்ட் டு மெர்ச்சன்ட் போகும்போது தான் அந்த கட்டணம் வந்து அதிகமாக வருது.
0: யூபிஐ பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய இந்த 3 முக்கிய விதிகள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். யூபிஐ பரிவர்த்தனைகள்ல அறிவிக்கப்பட்டுள்ள புதிய கட்டண அமைப்பு குறித்த பல்வேறு பயனுள்ள தகவல்களை இங்கு கூட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.

நேரம் 10:30. காற்றோடு கலந்திடவா. பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துக்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிறைவாக தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்போம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.8°C, இயல்புக்கு 0.5°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.6°C, இயல்புக்கு 0.2°C குறைவு. பெய்த மழை அளவு 22.4 mm, பதிவான ஈரப்பதம் 98%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.2°C, இயல்புக்கு 1°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.5°C, இயல்புக்கு 0.2°C கூடுதல். பெய்த மழை அளவு 6.3 mm, பதிவான ஈரப்பதம் 93%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் பறவைகளின் திசை அறியும் திறன், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 10th பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் மழைக்கு முன் சீரமைப்பு, மழைக்கு பின் புதிய சாலைகள், பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலினிசை டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி ருக்மிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. வழக்கறிஞர் எஸ் ஆர் நிவ்யா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியில் ஷாகேந்திர விலாசத்தில் வேட்டை பயணம் உரை வழங்குகிறார் துணை பேராசிரியை டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம். நாளை 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கை கொடுக்கும் காளான் சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏ என் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகிய நறுமணப் பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய்ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை. 8:50, 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை. மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் உலக இதய தினத்தையொட்டி இதய ஆரோக்கியம் குறித்து இதய நல மருத்துவர் டாக்டர் துர்காதேவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில்